நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, பாத்திரபத மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 28ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடி.

நாளொரு குரல். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும். புறங்குறாமை என்னும் அதிகாரத்தில் 185வதாக அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். மீண்டும் குரல் நம் நினைவிற்கு. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:53. 18:00. இனி கேட்கலாம் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை நமது முதன்மை அலைவரிசையில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, ஒற்றுமையே உயர்வின் திறவுகோள். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜு அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டில்லிபாபு அவர்களின் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். இளங்கோ அடிகள் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:00 எங்க ஊர் தலைவர் நாடகம், எழுதியவர் ஏ என் நெடுமாறன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடே பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திரு அருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நாடகத்துறையின் பயணங்கள் என்னும் தலைப்பில் வேல்விழி சிவகொழுந்து அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது. மகன் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராம 1000 காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12

0: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சி அடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும்போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமையில்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாழ் போன்ற மூத்தோரின் பிழிகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி மதம் மொழி இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம், புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி. கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. சுசீலா பாடிய பாடல்.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு அங்குரான் பணம், ஆச்சாரியா ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், 8:30 மணிக்கு முதல் கால யாக பூஜை, பூர்ணாஹுதி தீபாரதனை நடைபெறும். அடுத்ததாக கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தன ஜீரோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு விழாவில் இன்று காலை 8 மணிக்கு விசேஷ சந்தி சூரிய பூஜை, மாலை 5 மணிக்கு சோம பூஜை, 3 கால யாக பூஜை, பூர்ணாஹதி நடைபெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 11 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஒரு வழியாக ஏரி வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய மீன்களை பிடிச்ச ஊருக்குள்ளே போய் நல்ல விலைக்கு வித்துட வேண்டியது தான். கெண்ட மீன், கழுத்தி மீன், குறவு மீன் எல்லா மீன்களும் இன்னைக்கு விரிச்சிருக்கிற அந்த வேட்டியில் வந்து மாட்டிக்கணும். உங்களுக்காக பாட்டு பாடுறேன், எங்கே இருந்தாலும் வந்து மாட்டிக்கிங்க. கழுத்தி மீன், கழுத்தி மீன்.
1: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோளம். அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர கொடி

0: ஆனே நாட்டியோ ஐய மேல தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு வாத்தியோ.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து
2: புடி புடி புடி புடி புடி கெளுத்தி மீன் கெண்ட மீன் எல்லாம் துள்ளுது போற புடி புடி புடி அப்படியா அப்படியா அப்படியா அமுக்க அமுக்க அமுக்க. காத்துமுத்து
1: என்னப்பா பண்ற, என்ன வேட்டியெல்லாம் விரிச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ற? வாக்கால
2: வேட்டி பிடிச்சி மீன் பிடிச்சின்னு இருக்கிறான்.
1: ஏப்பா இந்த மீனை பிடிச்சி என்னப்பா பண்ண போற?
2: காத்துமுத்து கெண்ட மீன் கெளுத்தி மீன் கொரவு மீன் எல்லாம் இந்த வாக்கால இருக்கும்.
1: சரி,
2: இதை இன்னைக்கு பிடிச்சி கூறு அம்புறான்னு வித்துருவேன் நான்.
1: ஏப்பா மீன் விற்கிறதுக்காக வாக்கால இறங்கி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ஆமா இதான் பொழப்பு, அப்புறம் என்ன செய்யறது?
1: ஏப்பா மீன் தான் நீ விற்பனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா மீன் பண்ண வைப்பா.
2: என்னது மீன் பண்ணையா?
1: ஆமாப்பா.
2: நான் காத்த மூத்து பண்ண வைக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது.
1: ஏப்பா உனக்கு நிலம் இருக்கு.
2: ஆமா,
1: ஒரு ஏக்கர் நிலத்தை நீ மீன் பண்ணைக்குன்னு ஒதுக்கி நீ பண்ணலாம், அல்லது அரை ஏக்கர்ல கூட பண்ணலாம்.
2: அரை ஏக்கர்லயும் பண்ணலாமா?
1: பண்ணலாம்ப்பா.
2: சரி,
1: அதுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது.
2: ஓஹோ,
1: பண்ணை கூட்ட வெட்டுறதுக்கு மானியம் கொடுக்குது, மீன் வளர்ப்புக்கும் மானியம் கொடுக்குது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணை கூட்ட வெட்டி மீன் வளர்க்க பாரு.
2: ஓ அப்படியா சொல்ற?
1: ஆமாப்பா,
2: இது நான் டெய்லி இந்த வாக்கையில புடிச்சு புடிச்சு 50-100 ரூபாய்க்கு வித்துன்னுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா மீன் கூட்ட வச்சு லட்சாதிபதி ஆகலாம் போல.
1: ஆமாப்பா, ஒரு ஏக்கர்ல நீ மீன் வளர்த்தின்னு வச்சுக்க, 1 வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம்.
2: அடேப்பா 2 லட்சமா?
1: ஆமாப்பா. பண்ண கூட்ட வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா இல்லையா?
2: காத்தமுத்த நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஆசையதான் பாருக்குது. அதுக்கேத்த மாதிரி என் நிலம் இருக்குமாப்பா.
1: ஏப்பா நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது இத நீ நேரடியாவே என்கிட்ட கேக்கலாமே.
2: ஆமா காத்தமுத்த சொல்லு, எப்படி நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது மீன் கூட்ட அமைக்க?
1: ஏப்பா கொஞ்சம் களிமண்ணா இருக்குன்னு வச்சுக்க.
2: சரி,
1: அந்த நிலம் ஏத்த நிலம். வண்டல் மண் இருந்ததுன்னா அமோகம்.
2: காத்தமுத்த என் மண்ணு தான் வண்டல் மண்ணாச்சா? நீ அடிக்கடி என் கொள்ளைக்கு வந்துருக்கிற, தெரியாத உனக்கு?
1: எப்பா அதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் உன்கிட்ட மீன் வளர்க்கறத பத்தியே நான்
2: பேசுனேன்.
1: ஓனெல்லாம் ஏத்த நிலம்.
2: ஆமா,
1: ஆனா அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் நம்ம பேசணும் இல்லையா?
2: ஆமா,
1: மணல் சாரியா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பண்ணை கூட்ட மீன் வளர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து நிக்காது, டக்குன்னு பூமிக்குள்ள ஓடிவிடும்.
2: ஓஹோ ஆமா ஆமா,
1: அந்த மாதிரி மணல் சாரியா தான் இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னா அவங்க குளம் வெட்டின பிறகு 2-3 அடிக்கு வண்டல் மண் அடிச்சுக்கணும்.
2: ஓஹோ, என் நிலத்துக்கு அது தேவையில்லை, ஏன்னா கழிப்பா இருக்குது என் மண்ணு.
1: எப்போ உன் நண்பர் யாராவது இருப்பாங்கப்பா, கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டாமா?
2: சரிப்பா சரிப்பா,
1: அதுக்காக தான்ப்பா சொல்றேன். இப்போ களிமண் வண்டல் மண் இதெல்லாம் ஓகே, இப்போ உன் நிலம் அதே மாதிரி நிலம்.
2: ஆமா,
1: அப்போ பிரச்சனை கிடையாது.
2: ஆமா,
1: 5-6 அடிக்கு நல்லா ஆழமா நீ பண்ண கூட்ட வெட்டிக்க.
2: சரி,
1: அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கரையில போட்டு நல்லா உயரமாக்கிடு.
2: சரி,
1: கரையில வந்து நீ வந்து மரம் வளர்க்கலாம், இல்ல ஒரு ஆட்டு பண்ண வச்சுக்கலாம், இல்ல ஒரு கோழி பண்ண வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து நீ அது ஒரு பலனுள்ள வகையில நீ மாத்திக்கணும்.
2: அந்த மூலிகை கண்ணெல்லாம் நடலாமா?
1: மூலிகை கண்ணு மட்டும் இல்லப்பா, காய்கறி பயிர் கூட நடலாம்.
2: சரி சரி, வாழை மிளகாய் கத்திரி இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
1: சரி, இப்ப பண்ணை கூட்டை ரெடி ஆயிடுச்சு.
2: சரி,
1: உன் பண்ணை கூட்டையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கார அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக இந்த கார அமிலத்தன்மைங்கிறது கொஞ்சம் காரத்தன்மையோட நம்மளுடைய நிலம் இருந்தால் மீன் வளர்ப்புக்கு ஏற்றது.
2: ஓஹோ
1: ரைட்டா.
2: சரி,
1: அப்படி காரத்தன்மையை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், குளம் வெட்டின பிறகு 1 சென்ட் அளவுக்கு குளத்தில் வந்து 1 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு,
2: ஓஹோ,
1: அதை போட்டு அதுக்கு பிறகு தண்ணி கட்டணும்பா. புரியுதா?
2: சரி சரி,
1: அதுக்கு பிறகு 1 ஏக்கர்

0: குளத்துக்கு ஒரு டன் அப்படிங்கிற விதத்தில் ஈர சாணத்தை தண்ணியில் கரைச்சி விடணும்பா.
1: ஓஹோ,
0: அதை முதல்ல விட்டு அப்படியே தண்ணியை நிப்பாட்டிடணும். அப்புறமா தான் நீ குளத்தில் சாதாரண தண்ணியை பாய்ச்சணும். இந்த தண்ணியை வந்து பாய்ச்சி ஒரு 4 அடி உயரத்துக்கு தண்ணி எப்போதும் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கணும்.
1: சரி சரி,
0: புரிஞ்சிருச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்போ சாணம் கரைச்ச ஒரு வாரத்தில் குளத்தில் நுண்ணுயிரிகள் உருவாகியிருக்கும்.
1: உருவாகுமா?
0: தானா உருவாகும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கலர்ல தண்ணி விட்டோம் இல்லையா, அந்த தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா லேசா பச்சை அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த தண்ணீர்ல பச்சையா ஆக ஆரம்பிக்குதுன்னாவே நுண்ணுயிரிகள் உருவாகிடுச்சு, நம்ம மீனுக்கு தேவையான உணவு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா?
1: சரி சரி.
0: இப்ப நுண்ணுயிரி குறைவா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும்?
1: திரும்ப சாணத்தை கரைச்சி பண்ண குட்டையில விடணும்.
0: அதே மாதிரி செய்யணும்பா. இப்ப நுண்ணுயிரிகள் இருப்பது உறுதியான பிறகுதான் 1 இன்ச்சுக்கு மேல் நீளம் உள்ள மீன் குஞ்சுகளை குளத்துல விடணும்.
1: ஓஹோ,
0: ரொம்ப சின்ன மீன் உனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய மீனா வாங்கி விடு.
1: சரி சரி.
0: ஏன்னா சீக்கிரம் வளர்ந்து உனக்கு பலன் கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: 1 இன்ச்சு நீளம் உள்ள மீன் குஞ்சு இப்ப எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்ப போக்குவரத்து செலவு அதுக்கு இது எல்லாம் பார்த்தோம்னா கூட 1.5 ரூபாய்க்கு மேல விலை இல்லை. அந்த விதத்துல நீ வாங்கி விட்டுணும்.
1: காத்தமுத்த, பண்ணக்கூடிய என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்கலாம்?
0: கருத்தமுத்து, நம்ம பகுதிகளில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்லா, ரோகு, மிருகாலு, அப்புறம் புல்லுகண்டை, இதெல்லாம் அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்க.
1: ஆமாம்பா,
0: இதெல்லாம் வாங்கி விடு. ஒவ்வொன்றுலையும் 500 கணக்கு வச்சுக்கிய.
1: சரி சரி சரி.
0: சரியா? இதில் புல்லுகண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க.
1: ஏன்?
0: அது அதிகமா பெருக்காது.
1: ஓஹோ,
0: அதனால அதிக லாபம் இருக்கும்னு சொல்ல முடியாது.
1: ஆமா,
0: அது 200 மட்டும் விட்டுக.
1: சரி சரி. மீனினுடைய எடை அதிகமா இருந்தா அதிக லாபம் வரும்ல?
0: மீன் பெருசா ஆவறதுல ரொம்ப நாள் எடுத்துக்கும்பா அது.
1: ஓஹோ,
0: அதனாலதான் சொன்னேன்.
1: சரி சரி.
0: ரோகு மிருகால் இதெல்லாம் நல்ல விலை போகுது. 1-6 மாசத்துக்கு அப்புறம் நீ மீனை விற்க ஆரம்பிச்சிடலாம்.
1: சரி.
0: எப்பா கருத்தமுத்த?
1: சொல்லு காத்தமுத்த.
0: பேசிக்கிட்டே இருக்கும் போது செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க?
1: ஜேசிபி ஓட்டுற தம்பி தெரிஞ்சவரு, நம்பரை போட்டு நாளைக்கு மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கு பலன் ஓடுறதுக்காக நம்பரை போட்டுக்கிறான்.
0: ஏப்பா கொஞ்சம் அவசரப்படாதப்பா. மானியம் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பார்த்து உன் இடத்தை தேர்வு செஞ்சு.
1: சரி சரி.
0: அவங்களுடைய அனுமதியோட பண்ணாதானப்பா உனக்கு மானியம் எல்லாம் கிடைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால அரசாங்க அதிகாரிகளை போய் பாக்குறதுல.
1: சரி சரி.
0: எல்லாம் முனப்பு காட்டு.
1: அப்ப நாளைக்கே போயிட்டு.
0: அப்பா நாளைக்கு என்னப்பா நாளைக்கு?
1: சரி,
0: இப்ப மீன் தேவையான அளவு பிடிச்சிட்டில.
1: ஆமா,
0: இன்னைக்கே போற மீன் வளத்துறைக்கு.
1: சரி,
0: போய் அதிகாரிகளை பார்த்து நீ பண்ண குட்டை வெட்டுறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ எல்லாம் கேட்டு வர.
1: சரி காதமுத்த, நான் இப்பயே போயிட்டு மீன் வளத்துறை அதிகாரியை பார்த்து மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கேட்டு நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடறேன்.
0: சரி சரி. நீ மீன் பிடிச்சிருக்கீல்ல?
1: ஆமா.
0: அதுல அந்த பெருசா 2 விரால் குட்டி கிடக்க போறே, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு.
1: காதமுத்த, பிடிச்ச மீன்ல இதுதான் பெரிய மீன். இந்த மீன நீ கேட்டுட்ட, நீ கேட்டா கொடுக்காம இருக்க முடியாது.
0: ஏப்பா நீ ஒன்னும் சும்மா எல்லாம் கொடுக்க வேணாம். இந்த 200 ரூபா பிடி, அந்த 2 மீன் என்கிட்ட கொண்டா.
1: சரி காதமுத்த, எனக்கு செலவுக்கு காசாச்சு. இப்பவே பிடிச்ச மீனை நீ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போற.
0: ஆமாம்ப்பா. சரி கருத்தமுத்த.
1: சரி,
0: நான் கிளம்பட்டுமா?
1: இந்த மீன் புடி வழி தண்ணியில் விழுந்துற போகுது.
0: ஏப்பா கொண்டாப்பா, பையோட கொடுப்பா.
1: சரி சரி. இந்தாப்பா பையோட வாங்கிப்பா.
0: சரி சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி காதமுத்த, நாளைக்கு வரும்போது தென கஞ்சி கொண்டுட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி

0: புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட இராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2 திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கோரியுள்ள ஒப்பந்த புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்த புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன்

0: வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில் பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்ட் இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55:11.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவு.

0: வனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
1: பசுமை குடில் வாயுக்கள் புவி வெப்பமயம் ஆவதற்கு எந்த வகையில் தூண்டுகோல் ஆகின்றன என்பதை பார்ப்போம். காற்று மண்டலத்தில் இயற்கையாக கரியமில வாயு சேருகின்ற அதே நேரத்தில் காற்று மண்டலத்திலிருந்து அந்த வாயு இயற்கையாக அகன்றும் வருகிறது. காற்றில் அடங்கிய கரியமில வாயுவின் ஒரு பகுதி இயல்பாக கடல் நீரில் கரைந்து விடுகிறது. இப்படியாக பூமி தோன்றிய காலத்திலிருந்து காற்று மண்டலத்தில் கரியமில வாயு சேருவதும் அது அகற்றப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவை சரிசமமாக இருந்தால் சிக்கல் எதுவும் இல்லை. காற்று மண்டலத்தில் மிக அதிகமாக பசுமை குடில் வாயுக்கள் சேரும்போது அவை விண்வெளிக்கு சிறிது வெப்பம் கூட வெளியேறாதபடி அனைத்து வெப்பத்தையும் பூமியை நோக்கி திருப்பிவிடுகின்றன. இதனால் பூமியின் சராசரி வெப்பம் அதிகரிக்கிறது. இன்றுள்ள பிரச்சனையே இதுதான். வறண்ட பாலைவனங்கள் வெப்பம் மிகுந்தவையாக இருந்தாலும் அங்கும் அந்த மண்ணிற்கே உரித்தான செடிகள், கொடிகள் மற்றும் மரங்கள் வளர்கின்றன. ஊர்வன, பறவைகள் மற்றும் பாலூட்டிகளும் வசிக்கின்றன. ஏற்கனவே உள்ள வெப்ப அளவு அதிகமாகும் போது அங்கு ஆறுகளிலும் ஏரிகளிலும் இருக்கும் குறைந்த அளவு நீரும் மண்ணின் ஈரமும் பாதிக்கப்படும். இது அங்குள்ள உயிர்களின் வாழ்நிலையை பெரிதும் பாதிக்கும். மாறிவரும் பருவநிலைகளினால் பாலைவனங்களில் கோடைக்காலம் நீள்வதும் குறைவான காலத்தில் அதிகமான மழை பொழிவதும் பல்வேறு தாக்கங்களை உருவாக்குகின்றன. நீண்ட கோடைக்காலம் தரை மற்றும் காற்றில் நிலவும் வெப்ப அளவை அதிகமாக்குவதால் அங்கு வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்வை வெகுவாக பாதிக்கிறது. பாலைவனங்கள் வறண்ட நிலங்களாக இருந்தாலும் அங்கும் ஆறுகள் இருக்கும், நீர்நிலைகளும் இருக்கும். அவைதான் அங்குள்ள தாவரங்களுக்கு உயிர் நாடியாக விளங்குகின்றன. மழை பொழிவுகள் பாலைவனங்களில் கட்டற்ற திடீர் வெள்ளங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த காட்டு வெள்ளங்கள் அங்குள்ள நீர்நிலைகளின் சமநளவை பாதிப்பதன் மூலம் அவற்றை சார்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்முறையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. பாலைவனங்களில் வசிக்கும் சிறு உயிரிகள் கடுமையான வெப்பத்தையும் தாங்குபவை என நாம் நினைத்திருக்க, தாங்க முடியாத வெப்பத்தினால் அவை பாலைவனத்தின் எல்லைப்பகுதிக்கு இடம் பெயர்கின்றன. அங்கு தவிர்க்க இயலாத வகையில் மனிதர்களுடனான எதிர்கொள்ளல் நடைபெறுகின்றன. நகர்சார் ஊடகங்கள் இவற்றை விலங்குகளின் அட்டகாசங்கள் என சித்தரிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் 10% பாலைவனங்களில் வசிப்பவர்கள் என்ற உண்மை ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவர்கள் பாலைவனங்களிலேயே சாகுபடி செய்து அங்கேயே கால்நடைகளை மேய்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை உண்டாக்கிக் கொள்கின்றனர். பருவநிலை மாற்றங்கள் பாலைவனங்களில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் இவர்கள் வாழ்வை பெரிதும் பாதிக்கின்றன. விவசாய சாகுபடியில் எதிர்பாராத மாற்றங்கள், அதீத மழை மற்றும் வெள்ளங்களினால் ஏற்படும் பாதிப்புகள், நீண்டகால கோடையும் அதீத மழை பொழிவும் ஏற்படுத்தும் நோய்கள், அவை கால்நடைகளுக்கு ஏற்படுத்தும் நோய்கள் மற்றும் பாதிப்புகள், உணவு பற்றாக்குறை போன்றவை அவற்றுள் சில. இந்த மாற்றங்கள் பாலைவனங்களில் வசிப்பவர்களை மட்டுமல்லாது பாலைவனங்களின் எல்லைப்பகுதியில் வசிப்பவர்களின் வாழ்நிலையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:10. சிந்தனை மலர். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. இது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகள்.

0: சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகள் மீண்டும் நம் நினைவிற்கு. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில்
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: பொதுஜன சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் விலை உயர்ந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய திடமான அபிப்பிராயம். ஆகவே நான் தாய் நாட்டிற்கு பயணமானேன். மத்தியில் கப்பல் நின்ற துறைமுகங்களில் மொரிஷியஸ் தீவும் ஒன்று. அங்கே கப்பல் கொஞ்சம் அதிகமாக தாமதித்ததால்

நான் கரையில் இறங்கி இத்தீவில் இருந்த நிலைமையை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் இரவு அந்த காலனியின் கவர்னர் சர்புருசின் விருந்தினனாக இருந்தேன். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததும் நாட்டை சுற்றி பார்ப்பதில் கொஞ்ச காலத்தை கழித்தேன். அது 1901 அப்போது கல்கத்தாவில் தின்ஷா வாச்சாவின் தலைமையில் காங்கிரஸ் மகாநாடு நடந்தது. நானும் மகாநாட்டிற்கு போயிருந்தேன். காங்கிரஸை பற்றிய என் முதல் அனுபவம் அதுதான். தென்னாப்பிரிக்க நிலையை குறித்து பிரோஷா மேத்தாவுடன் நான் பேச வேண்டியிருந்ததால் பம்பாயில்

நானும் மகாநாட்டிற்கு போயிருந்தேன். காங்கிரஸை பற்றிய என் முதல் அனுபவம் அதுதான். தென்னாப்பிரிக்க நிலையை குறித்து பிரோஷா மேத்தாவுடன் நான் பேச வேண்டியிருந்ததால் பம்பாயிலிருந்து அவர் பிரயாணம் செய்த அதே ரயிலில் நானும் பிரயாணம் செய்தேன். அவர் எவ்விதமான ராஜபோக வாழ்க்கையை நடத்தி வந்தார் என்பதை நான் அறிவேன். தமக்கு என்று அவர் எல்லா வசதிகளும் உள்ள தனிப்பெட்டி ஒன்றை ரயிலில் அமர்த்தி கொண்டிருந்தார். குறிப்பிட்ட இரு ஸ்டேஷன்களுக்கு இடையில் அவருடைய தனிப்பெட்டியில் நான் பிரயாணம் செய்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொள்ளலாம் என்பது எனக்கு இடப்பட்டிருந்த கட்டளை. ஆகவே குறிப்பிட்ட ஸ்டேஷனில் அவருடைய தனிப்பெட்டிக்கு போய் அவருடன் நான் வந்திருப்பதை அவருக்கு தெரிவித்து கொண்டேன். அவருடன் வாச்சாவும் சிமன்லால் சேதல்வாடும் இருந்தனர். ராஜீய விஷயங்களை குறித்து அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பிரோஷா என்னை பார்த்ததும், காந்தி, உமக்கு எதுவும் என்னால் செய்ய முடியாதது போல் தோன்றுகிறது. ஆனால் நீர் விரும்பும் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நம் சொந்த நாட்டிலேயே நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நம் நாட்டில் நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாதிருக்கும் வரையில் காலனிகளில் நீங்கள் சுகமடைய முடியாது என்றே நான் நம்புகிறேன் என்று கூறினார். இதை கேட்டு நான் திடுக்கிட்டு போனேன். அக்கருத்தை சேதல்வாடும் அங்கீகரிப்பதாக தோன்றியது. வாச்சா என்னை பரிதாப நோக்குடன் பார்த்தார். பிரோஷாவிடம் என்னுடைய கட்சியை எடுத்து கூற முயன்றேன். ஆனால் பம்பாயின் முடிசூடா மன்னரான அவரை என்னை போன்ற ஒருவன் தனது கட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து விடுவது என்பதற்கு இடமே இல்லை. என்னுடைய தீர்மானத்தை கொண்டு வர அனுமதிக்கப்படுவேன் என்பதை கொண்டு திருப்தி அடைந்தேன். தீர்மானத்தை முன்னதாகவே காட்டுவீர்கள் அல்லவா என்று என்னை உற்சாகப்படுத்துவதற்காக வாச்சா கேட்டார். அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ரயில் அடுத்த ஸ்டேஷனில் நின்றதும் அந்த பெட்டியிலிருந்து இறங்கி என் பெட்டிக்கு போய்விட்டேன். கல்கத்தா போய் சேர்ந்தோம். வரவேற்பு கழகத்தினர் அக்கிராசனரை மிகுந்த சிறப்புடன் அவருடைய முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். நான் எங்கே போக வேண்டும் என்று ஒரு தொண்டரை கேட்டேன். என்னை ரிப்பன் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல பிரதிநிதிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிர்ஷ்டம் எனக்கு உதவியது. நான் இருந்த பகுதியிலேயே லோகமான்யரின் ஜாகையும் இருந்தது. அவர் ஒரு நாள் பிந்தி வந்தார் என்று எனக்கு ஞாபகம். லோகமான்யர் இருக்கும் இடத்தில் வழக்கம்போல் அவருடைய தர்பார் நடக்காமல் இருக்காது. படுக்கையில் அவர் உட்கார்ந்திருந்த சமயத்தில் நான் அவரை பார்த்தேன். அந்த காட்சி முழுவதும் இன்றும் என் நினைவில் அப்படியே இருந்து வருகிறது. நான் ஓவியக்காரனாக இருந்தால் அக்காட்சியை அப்படியே சித்திரமாக தீட்டி விடுவேன். அவரை பார்த்து பேச கணக்கற்றவர்கள் வந்தனர். அவர்களில் ஒருவரை மாத்திரமே இப்பொழுது எனக்கு நினைவிருக்கிறது. அமிர்த பஜார் பத்திரிகையின் ஆசிரியரான காலஞ்சென்ற பாபு மோதிலால் கோஷே அவர். அவர்களுடைய பலத்த சிரிப்பும் ஆளும் இனத்தினரின் தவறான செய்கைகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததும் என்றுமே மறந்துவிடக்கூடியன அல்ல. இந்த முகாமின் நிலைமையை குறித்து கொஞ்சம் விவரமாக தெரிவிக்க விரும்புகிறேன். தொண்டர்கள் ஒருவரோடு ஒருவர் சச்சரவிட்டு கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரிடம் ஏதாவது செய்யுமாறு நீங்கள் கூறினால் அதை அவர் இன்னொருவரிடம் சொல்லுவார். அப்படி சொல்லப்பட்டவர் மூன்றாம் அவரிடம் கூறுவார். இப்படி போய்கொண்டே இருக்கும். பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் திக்கு திசை தெரியாமல் தவித்தனர். தொண்டர்கள் சிலருடன் சிநேகம் செய்து கொண்டேன். தென்னாப்பிரிக்காவை பற்றி அவர்களிடம் சில விஷயங்களை கூறினேன். அவர்கள் கொஞ்சம் வெட்கம் அடைந்தனர். சேவையின் ரகசியத்தை அவர்கள் அறியும்படி செய்ய முயன்றேன். அவர்கள் உணர்ந்ததாகவே தோன்றியது. ஆனால் தொண்டு என்பது கண்டபடியெல்லாம் உடனே முளைத்துவிடக்கூடியதன்று. இதற்கு முதலில் மனத்தில் விருப்பம் வேண்டும், பிறகு அனுபவமும் தேவை. நல்லவர்களான கள்ளங்கபடமற்ற அந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் விருப்பத்திற்கு குறைவில்லை. ஆனால் அனுபவம்தான் அவர்களுக்கு இல்லை. காங்கிரஸ் ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் கூடிவிட்டு பிறகு தூங்கிவிடும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் மூன்று நாள் திருவிழாவில் ஒருவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட முடியும்? தொண்டர்களைப் போன்றே பிரதிநிதிகளும் இருந்தார்கள். இவர்களை விட அவர்களுக்கு மேலான நீண்ட பயிற்சி எதுவும் இல்லை. அவர்கள் தாங்களாக எதுவுமே செய்ய மாட்டார்கள். தொண்டரே இதை செய்யும், தொண்டரே அதை செய்யும் என்று அவர்கள் இடைவிடாமல் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பார்கள். இங்கும் கூட ஓரளவுக்கு நான் தீண்டாமையை நேருக்கு நேராக கண்டேன். தமிழர்களின் சமையல் கூடம் மற்றவர்களின் சமையல் கூடத்திற்கு தொலைவில் தனியாக இருந்தது. தாங்கள் சாப்பிடுவதை பிறர் பார்த்துவிட்டால் கூட தோஷம் என்று தமிழ் பிரதிநிதிகள் கருதினார்கள். எனவே அவர்களுக்கு என்று தனியான சமையல் கூடத்தை கல்லூரி மைதானத்தில் அமைத்திருந்தார்கள். நாற்புறமும் தட்டி வைத்து இந்த கூடம் கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரே புகை யாரையும் மூச்சு திணறச் செய்துவிடும். சமைப்பது, சாப்பிடுவது, கையலம்புவது எல்லாம் அதற்குள்ளேதான். திறப்பே இல்லாத இரும்பு பெட்டி போல் இருந்தது அந்த இடம். இது

0: வர்ண தர்மத்தின் சீர்கேடாகவே எனக்கு தோன்றிற்று. காங்கிரசின் பிரதிநிதிகளுக்குள்ளே இத்தகைய தீண்டாமை இருந்து வருகிறதென்றால் இவர்கள் யாருக்கு பிரதிநிதிகள் என்று வந்திருக்கிறார்களோ அந்த மக்களிடம் தீண்டாமை இன்னும் எவ்வளவு மோசமாக இருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். இதை எண்ணியதும் பெருமூச்சு விட்டேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: சத்தியம்
1: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி

0: அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500 மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்க உள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு

0: இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் 2 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் இன்று பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டூ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறி உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கும் வணக்கம். புகையிலை அதனுடைய பாதிப்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை சம்பந்தமாக நமது அரசு

0: அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய தலைப்பு. அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் புகையிலை நாம் வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்ற கூடிய ஒரு திட்டத்தை வந்து 2007-08 ஆண்டிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு மாநிலமாக அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 600-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக நாங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை சார்ந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், ரெண்டாவது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதும் இதில் வந்து இருக்கு, மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஇசி மக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது, நான்காவது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது, ஐந்தாவது முன்கூட்டியே சொன்ன மாதிரி புகையிலை பழக்கங்களை நிறுத்துவதற்கான மீட்பு மையங்களை வந்து நடத்துவது. இந்த 5 குறிக்கோள்களோடு செயல்படுத்தக்கூடிய இந்த தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் 2015-16 ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. மற்ற இடங்களிலும் நாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களோடலாம் நம்ம வந்து ஒன்றிணைந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரைவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வாரமும் கடைகடையாக வந்து நம்ம பரிசோதனை செய்து அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்கிறார்களா, பள்ளி கல்வியை சுற்றிய 100 கஜத்திற்குள்ள புகையிலை பொருட்களை விற்பனை செய்கிறார்களா என்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இது இல்லாம அரசாங்கம் வந்து திரைப்படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இன்டர்வல் பீரியட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு குறும்படங்களை வந்து வெளியிட்டுட்டு வராங்க. நீங்க எந்த திரையரங்குக்கு போனாலும் படம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் இன்டர்வல் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறும்படங்கள் வந்து போடுவாங்க. அது இல்லாம ஒரு வார்னிங் மெசேஜும் அந்த திரையரங்குகள்ல வந்து புகையிலை சார்ந்த விஷயங்களுக்காக போடுறாங்க. அது இல்லாம படங்களில் வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கீழே வந்து ஒரு வார்னிங் மெசேஜுமே அதுல வந்து இருக்கு. இது இல்லாம புகையிலை விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து பாத்தீங்கன்னா புகையிலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் வந்து மேற்கொண்டுட்டு வருது. அதில் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் படங்களை போட்டு அதில் ஒரு வாசகமும் புகையிலை உயிர் கொள்ளும், புகையிலை உங்களுக்கு தீங்கானது போன்ற வாசகங்களையும் அதில் போட்டு அதிலிருந்து வெளிவரதுக்கு நேஷனல் குவிட்லைன் நம்பரும் ஒன்று போட்டு நீங்க நிறைய இடங்கள் இந்த நம்பரை பார்த்துருக்கலாம், 1800-11-2356. இந்த நம்பர் நீங்க திரும்பவும் சொல்றேன் பார்த்துக்கோங்க, 1800-11-2356. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் குவிட்லைன் நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு புகையிலை பழக்கம் இருந்தாலும் ஃபோன் கன்சல்டிங் மூலமாகவே வந்து உங்களுக்கு இந்த நம்பரில் இலவச ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. இது இல்லாமல் அரசாங்கம் சார்பாக மாணவர்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. இது சம்பந்தமான போட்டிகள் இல்லைனா வந்து படங்கள் இல்லைனா வந்து குறும்படங்கள் அந்த இடத்துல போட்டு மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. ஸோ அரசாங்கம் வந்து உங்களுக்கு புகையிலையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை நிறைய இடங்களில் செய்கிறாங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், புகையிலையிலிருந்து இன்றே விடுபடுங்கள், உங்களது வாழ்க்கையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடை

0: செய்யறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை அப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடிப்போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடிப்போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. வணக்கம் நேயர்களே, இது நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு ஊரினை பற்றி, அதன் சிறப்புகள் அல்லது வரலாறு, அந்த ஊரின் அழகு இவையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சி நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் ஒளி உலா வர இருப்பது அஞ்சு குழி.

கேரளானாலே பசுமையான மலைகள், நீர்நிலைகள், தேயிலை தோட்டங்கள்னு பல அழகுகள் நம் நினைவுக்கு வரும். ஆனா சுற்றுலா பயணிகளின் பார்வை

அதிகம் படாத பல இயற்கை அதிசயங்களும் கேரளாவின் மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. அத்தகைய ஓர் இடம்தான் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் எருமேலிக்கு அருகிலுள்ள அஞ்சுக்குழிக்கு இன்று நாம் பயணம் செல்ல போகிறோம். ரப்பர் தோட்டங்களின் பசுமைக்கு நடுவே வளைந்து செல்லும் சாலைகள், பாறைகளின் மீது வழிந்தோடும் நீர், சிறிய நீர்வீழ்ச்சிகள்னு இயற்கை தன் கைவண்ணத்தை இங்கு அழகாக பதிச்சிருக்கு. இந்த இயற்கை பயணத்தை தொடங்குவோம் இசையோடு. பாடல் வருகிறது அமரன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நீங்கள் கேட்ட பாடலின் இனிமையோடு நமது அஞ்சிக்குழி பயணமும் தொடர்கிறது. எருமேலிக்கு அருகிலிருந்து அஞ்சிக்குழியை நோக்கி செல்லும் பொழுது ரப்பர் மரங்கள் வரிசையாக நிற்கும் தோட்ட சாலைகள் நம்மை வரவேற்கின்றன. மலை சரிவுகள் பச்சை நிற கோடுகளைப் போல காட்சியளிக்க அந்த சாலைகள் படிப்படியாக ஒரு நிழலான பள்ளத்தாக்கை நோக்கி இறங்குகின்றன. அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்றதும் மறை பாறைகளுக்கு இடையே ஓடும் ஓடையின் ஓசை நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. பல ஆண்டுகளாக நீர் பாய்ந்ததன் விளைவாக பாறைகளில் இயற்கையாக உருவான பள்ளங்களும்

வட்டமான குழிகளும் இங்கு காணப்படுகின்றன. இந்த குழிகளே இந்த இடத்திற்கு அஞ்சு குழி என பெயர் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. பாடல் கேட்கலாம். கோட் திரைப்படத்திலிருந்து.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கேட்டுக்கொண்டு இருப்பது நகர் உலா. இன்று ஒளி உலா வருவது அஞ்சு குழி. அஞ்சுக்குழியின் சிறப்பு அதன் நீர்வீழ்ச்சியின் உயரத்தில் மட்டும் இல்லைங்க, நீர் பாயும் பாறைகளின்

இயற்கையான அமைப்பில்தான் அதன் தனித்துவமே இருக்கு. கருங்கற்களால் ஆன பாறை கால்வாயில் நீர் வழிந்து இயற்கையாக உருவான சிறிய பள்ளங்களில் தேங்கி பின்னர் கீழே உள்ள ஆழமற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. நீரோட்டம் மென்மையாக இருக்கும் நேரத்தில் பாறைகளுக்குள் உருவாகும் சிறு நீர்த்தேக்கங்கள் கண்ணை கவரும் காட்சியாக அமையுது. சுற்றிலும் அடர்ந்த தாவரங்கள் இருப்பதால் நீரோடைக்கு நிழலும் கிடைக்கிறது. வெளிப்புற இறைச்சல் குறைந்து நீரின் ஓசை மட்டும் கேட்கும் அந்த சூழல் மனதுக்கு ஒரு தனி அமைதியை அளிக்குதுன்னு சொல்லலாம். இந்த அமைதியை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

நேயர்களின் நினைவிற்கு மங்கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முதன்மை அலைவர்.

வரிசையில் நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் அஞ்சுக்குழிக்கு தான் பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். அஞ்சுக்குழியின் இயற்கை காட்சியை ரசிப்பதற்கு இங்குள்ள நடைபாதைகளும் ரொம்பவே உதவுது. சரிவின் இயற்கையான அமைப்புக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட பாதைகள் வழியாக நீரின் அருகே நாம் செல்லலாம். சில இடங்களில் படிகள் நீரை நோக்கி இறங்குகின்றன. பாறை கால்வாயின் ஒரு பகுதியை கடக்க சிறிய பாலமும் அமைஞ்சிருக்கு. சுற்றுச்சூழலின் இயற்கை அழகை அதிகம் பாதிக்காமல் பாதுகாப்பாக நடமாடுவதற்கு ஏற்ற வகையில் தடுப்பு கம்பிகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பாறை, நீர், பசுமை, தோட்ட சாலைகள் இவை அனைத்தும் இணைந்து அஞ்சுக்குழிக்கு தனித்துவமான இயற்கை அடையாளத்தை உருவாக்குகின்றது. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு இசையுடன் செல்லலாம். அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து.

நேயர்களை இணைந்திருப்பது நகர் உலா நிகழ்ச்சியில். இன்றைய நகர் உலாவில் அஞ்சுக்குழியை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அஞ்சுக்குழியின் நீரோட்டம் சீராக அதிகரிக்கும் நேரங்களில் பாறைகளின் மீது வழிந்தோடும் நீர் மேலும் உயிரோட்டமான காட்சியாக காட்சியளிக்கும். நீரின் கீழேயும் பாறைகளின் அமைப்பு தெளிவாக தெரியும் அளவுக்கு இங்குள்ள நீரோடைகள் காட்சியளிக்கின்றன. ஒரு புறம் பசுமையான தாவரங்கள், மறுபுறம் பாறைகளின் வழியும் நீர். இயற்கையை நெருக்கமாக ரசிக்க விரும்புபவருக்கு இந்த ஒரு அழகான அனுபவமாக அமைகிறது இந்த இடம். அதே நேரத்திற்கு எந்த இயற்கை சுற்றுலா தலத்திற்கு சென்றாலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. குப்பைகளை தவிர்த்து நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இயற்கையின் அமைதியை பாதுகாப்போம். அடுத்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மத்திய கேரளாவின் அதிகம் அறியப்படாத இயற்கை அனுபவங்களில் ஒன்றான அஞ்சுக்குழியை பற்றிய இந்த பயணம் உங்கள் மனதிலும் ஒரு அழகிய நினைவாக பதிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், புதிய இடங்களை அறிந்து கொள்வோம். இத்துடன் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரக்ஷாபந்தன் தினமான இன்று நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக இந்நாள் இருப்பதாகவும், நம்பிக்கையுடன் கையில் கட்டப்படும் ராக்கி நூல் பாதுகாப்பை உணர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய கலாச்சாரம் மற்றும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதோடு அன்பை கொண்டாடும் நிகழ்வாக இந்நாள் அமைகிறது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயேவை தாஷ்கண்டில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பிரதமரின் ஜன்தன்

0: யோஜனா இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2014 ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் நிதி சேர்க்கை சூழலை மாற்றியமைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. 290 இந்தியர்கள் மற்றும் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1500 பேர் உள்ளிட்ட காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க நேபாள அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற 2வது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்திய தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:02. தினம் தினம் ஏதேனும் ஒன்றினை பற்றி பல தகவல்களை தெரிந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். உலகின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு செல்ல வேண்டும் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் ஞாபகம் வரக்கூடியது ரயில். அதுக்கப்புறம்தான் பேருந்து, கார் அல்லது விமானம். அதிலும் ரயில் பயணம்னு சொன்னாலே ஜன்னலோர இருக்கை, ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகள், தண்டவாளத்தின் ஓசை என தனி அனுபவம்தான் இல்லைங்களா? ஆனால் உலகில் சில நாடுகளில் ரயில் இல்லை, தண்டவாளம் இல்லை, தேசிய ரயில் சேவையும் இல்லை. அப்படியானால் அங்குள்ள மக்கள் எப்படி பயணம் செய்கிறார்கள்? இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லாத சில நாடுகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக, RRR திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லாத நாடுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நமது முதல் பயணம் ஐரோப்பாவின் அழகிய சிறிய நாடான அண்டோரா நோக்கி. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையே

0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லாத நாடுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நமது முதல் பயணம் ஐரோப்பாவின் அழகிய சிறிய நாடான அண்டோரா நோக்கி. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள மலை நாடு தான் அண்டோரா. அண்டோராவுக்குள் தேசிய அல்லது பொது ரயில் பாதை என்பது இல்லை. ஆனால் இங்கு பயணத்திற்காக முக்கியமான வழி சாலை போக்குவரத்து தான். பேருந்துகள் மூலம் நாட்டின் பல பகுதிகளையும் அண்டை நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினையும் மக்கள் சென்றடைகிறார்கள். ஒரு நாட்டின் எல்லைக்குள் ரயில் தண்டவாளம் இல்லாவிட்டாலும் அருகிலுள்ள நாடுகளின் ரயில் நிலையங்களை பயன்படுத்தி மக்கள் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அடுத்து எந்த ஊர் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம் மதகஜ ராஜா திரைப்படத்தில் இருந்து.
1: For all you Carnatic lovers.

ரயில் சேவைகள் இல்லாத நாடுகளை பற்றி தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்முடைய பயணம் பனி படர்ந்த மலைகளின் அழகை தாங்கி நிற்கக்கூடிய பூட்டான் நோக்கி செல்லலாம். இமயமலையின் மடியில் அமைந்துள்ள பூட்டானிலும் தேசிய ரயில் வலையமைப்புங்கிறது இல்லை. மலைப்பாங்கான நிலப்பரப்பு, குறைந்த மக்கள் தொகை போன்ற காரணங்களால் ரயில் பாதை அமைப்பது சவாலாகவே இருக்குது. அதனால் உள்நாட்டு பயணங்களுக்கு சாலை போக்குவரத்தும் தொலைதூர பயணங்களுக்கு விமான போக்குவரத்தும் முக்கிய பங்கு வகிக்குது. ரயில் இல்லாததுனாக்கா பயணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் நிலப்பரப்புக்கும் தேவைக்கு ஏற்ப போக்குவரத்து முறை இருக்குது. அடுத்த பாடலை கேட்கலாம், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: Indian Grandmaster R. Pragyananda created history, becoming the first Indian to win the Grand Chess Tour after staging a stunning comeback to defeat defending champion Fabiano Caruana 15-13 in the final at St. Louis in US last night. Pragyananda started the final day 6 points behind Caruana, but both rapid games to take the lead. He then held his ground in the four blitz games to seal a 15-13 victory, claimed $2 lakh first prize, and also secured a guaranteed spot in the next year's Grand Chess Tour. India's Vellavan Senthil Kumar stormed into the final of the PSA Budapest Squash Open after a thrilling 3-2 victory over compatriot Veer Chotarani in the semifinals last night. Indian women's hockey team ended their FIH World Cup campaign with a historic 3-1 win over higher-ranked Germany in the fifth-place classification match at Amstelveen, Netherlands, yesterday. The India Meteorological Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha and Bihar today. The IMD has forecast heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, East Uttar Pradesh and Jharkhand during the day. Similar conditions are predicted over Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, North Interior Karnataka, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal and Uttarakhand during the same period. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Nishit. Nepal flood toll hits close to 400 as rescue work in top gear is the headline carried by all the leading dailies. Center steps up efforts to bring back Indians stranded in Nepal, says a report in the Asian Age. Prime Minister heads to Uzbekistan SEO summit. Key bilateral talks likely, says the top story in Hindustan Times. 4 Naga civilians killed in Manipur ambush, reports the Tribune. 18th BRICS summit set for 12th and 13th of September, says Ministry of External Affairs, according to the Statesman. IPO flood puts appetite to the test as 4.62 lakh crore pipeline bills, says a report in Financial Express. FPIs keep going in August in select picks, reports the Economic Times. And finally, wait for a US green card could stretch to 179 years, writes the Times of India. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Center steps up efforts to bring back Indians stranded in Nepal. World's largest financial inclusion initiative, Pradhan Mantri Jan Dhan Yojana, completes 12 years today. Festival of Raksha Bandhan being celebrated across the country. 57-day-long annual Amarnath Yatra to conclude in Jammu and Kashmir. Finance Minister Nirmala Sitharaman to be on a 6-day visit to US beginning today. An Indian Grandmaster R. Pragyanandan creates history, becomes the first Indian to win Grand Chess Tour. For details of this stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30 இனி தகவல் தளம் நிகழ்ச்சியினை தொடரலாம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லா நாடுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆங்கில செய்தி அறிக்கைக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கிட்ட நாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அண்டோரா, அடுத்ததாக பூட்டான். இந்த ரெண்டு நாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரெண்டு நாட்டிலையும் ரயில் சேவை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன? எரிமலைகள், பனிப்பாறைகள், இயற்கை அழகுகள் நிறைந்த ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தில் வரலாற்றில் சில தற்காலிக தொழில்துறை ரயில் பாதைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் நிரந்தரமான ரயில்ஸ் தேசிய ரயில்வே வலையமைப்புங்கிறது உருவாகலை. தீவு நாடாகவும் எரிமலை நிலப்பரப்பை கொண்டதாகவும் மக்கள் தொகை குறைவாகவும் இருப்பதால் ரயில் வலையமைப்பை உருவாக்குறதுக்கு பல சவால்களை கொண்டதாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் பெரும்பாலும் கார்கள் மற்றும் பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. சில உள்நாட்டு பயணங்களுக்கு விமான போக்குவரத்தும் பயன்படுத்தப்படுது. சரி, பனிமலைகளின் நாட்டிலிருந்து கடலால் சூழப்பட்ட மற்றொரு ரயில் சேவை இல்லாத நாடு எது? தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது முதன்மை அலைவரிசையுடன். பாடல் கேட்கலாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இனி தெரிந்து கொள்ளலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். முதலில் தேசிய அனல் மின் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் 55, எலக்ட்ரிக்கல் 40, கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 40 என மொத்தம் 135 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது 26/8/2026 படி 18-55 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இணையதள முகவரி cares.ntpc.co.in. விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி, அதாவது இன்றுடன் முடிவடைகிறது. அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி.

ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 8, கிளர்க் 2, டிரைவர் 2, இன்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 30 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, டிகிரி. வயது 31/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 40 வயது வரை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரி nc.rarec.tifrh.res.in. கடைசி நாள் 31/8/2026. இம்மாதம் 31ஆம் தேதியே கடைசி நாளாகும். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, பிளஸ் 2, டிப்ளமோ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 15/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 33 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைன் மூலம். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு sahea.ac.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.

அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் தகுதியுடையோர் வெற்றி பெற புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்கள். நேரம் 8:40. மன்னிக்கவும், 8:39. நாம் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவைகள் இல்லாத நாடுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக நீலக்கடலும் அழகிய தீவுகளும் சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடியது மாலத்தீவுகள். இந்த மாலத்தீவுகளில் ரயில்வே சேவை இல்லை. 1000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட நாடு இது. இப்படிப்பட்ட தீவு கூட்ட நாட்டில் ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு செல்ல ரயில் தண்டவாளம் அமைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது. அதனால் இங்கு படகுகள், வேக படகுகள் மற்றும் கடல் விமானங்கள் முக்கியமான போக்குவரத்து வழியாக இருக்குது. தீவுகளுக்குள்ள மக்கள் மிதிவண்டி, ஸ்கூட்டர் போன்றவற்றையும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே ரயில் சத்தத்துக்கு பதிலாக அலைகளின் ஓசை தான் பயணத்தின் இசையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இனிய உணர்வோடு அடுத்த பாடலை கேட்கலாம். துணிவு திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். ரயில் சேவை இல்லாத நாடுகளை அறிஞ்சு கொள்ளும் நம்முடைய பயணம் வளைகுடா பகுதியை நோக்கி திரும்புது. அந்த நாடு குவைத். குவைத்தில் தற்பொழுது செயல்பாட்டில் தேசிய ரயில்வே வலையமைப்பு இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குவைத் ரயில்வே இல்லாத நிலையிலேயே நின்றுடுச்சுன்னு சொல்ல முடியாது.

குவைத் தேசிய ரயில்வே திட்டத்தின் கீழ் எதிர்கால ரயில் வலையமைப்பை உருவாக்கும் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் இது வளைகுடா நாடுகளை இணைக்கும் ஜிசிசி ரயில்வே திட்டத்துடன் தொடர்புடையது. ஜிசிசி ரயில் திட்டத்தின் இலக்கு இயக்க ஆண்டு 2030 என அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இன்று தண்டவாளங்கள் இல்லாத நாடுகளில் ஒன்றாக இருக்கும் குவைத் நாளை ரயில் வலையமைப்புடன் இணையும் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வு ஒரு நாட்டின் போக்குவரத்து எதிர்காலம் எவ்வாறு மாறுகிறது என்பதற்கான நல்ல உதாரணம். அடுத்த பாடல் கேட்கலாம், மார்க் ஆண்டனி திரைப்படத்திலிருந்து.

பல்லு பல்லுன்னு குழச்சுக்கிட்டு இருந்தா. பொமரேனியன் பிஸ்கட் போட்டு தோணி பையில லாக் பண்ணிட்டேன். இது கிட்டா பிள்ளப்பா சோசியல் சர்வீஸ். அது கோசம் வாங்குவேன் சின்னதா ஒரு பீஸ். நான் டீசன்டான ஆள்.

நேயர்களின் நினைவிற்கு மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லாத நாடுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாடு ஓமன். ஓமனுக்கு தற்பொழுது முழுமையான தேசிய ரயில் சேவை இல்லை, ஆனால் ரயில்வே உருவாக்குவதற்கான திட்டங்கள் இருக்கு. ஓமன் ரயிலின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் ரயில் வலையமைப்பு நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் தொழில்துறை பகுதிகளை இணைப்பதுடன் GCC பிராந்தியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது. திட்டமிடப்பட்ட வலையமைப்பின் மொத்த நீளம் சுமார் 2,135 கிலோமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ரயில் இல்லாத நாடு என்ற நிலையிலிருந்து எதிர்கால ரயில் வலையமைப்பை உருவாக்கும் பாதையில் ஓமனும் உள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் போக்குவரத்து எவ்வளவு முக்கியமானது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. பாடல் கேட்கலாம் துருவ நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

डी मेजर, टाइम सिग्नेचर 2/4, बीपीएम 76, सॉन्ग

0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ரயில் சேவை இல்லாத நாடு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சைப்ரஸ் நாம் இறுதியாக தெரிந்து கொள்ளப் போவது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸ், சைப்ரஸில் ரயில் இருந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கு சைப்ரஸ் கவர்மெண்ட் ரயில்வே 1905 1951 வரைக்கும் செயல்பட்டது. அதுக்கப்புறம் அது மூடப்பட்டது. இன்று சைப்ரஸில் செயல்படும் ரயில்வே வலையமைப்புங்கிறது இல்லை. அந்த பழைய ரயில் வரலாற்றை நினைவு கூறும் வகையில் எவ்ரிசோவில் உள்ள பழைய ரயில் நிலையம் இன்று ரயில்வே அருங்காட்சியகமாக பாதுகாக்கப்படுகிறது. அதாவது ஒரு காலத்தில் ரயில் ஓடிய தண்டவாளங்கள் இன்று வரலாற்றின் நினைவுகளாக மாறியிருக்கின்றன. நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் ருத்ரன் திரைப்படத்தில் இருந்து.
1: ஆமாமே, வந்து கொஞ்சம் பரட்டி அமைக்கி தூக்கி

0: தகவல் தளம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேயர்களே, அண்டோரா, பூட்டான், ஐஸ்லாந்து, மாலத்தீவுகள், குவைத், ஓமன், சைப்ரஸ், இந்த நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ரயில் இல்லாததற்கான காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். சில நாடுகளில் மலைப்பாங்கான நிலப்பரப்பு காரணம், சில நாடுகளில் தீவுகளாக அமைந்திருப்பது காரணம், சில நாடுகளில் மக்கள் தொகையும் புவியியல் அமைப்பும் ரயில் வலையமைப்புக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பொதுவானது, ரயில் இல்லாத நாடுகள்னா போக்குவரத்து இல்லாத நாடுகள்னு அர்த்தம் இல்லை. பேருந்து, கார், படகு, விமானம்னு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில் தங்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். முதலில் வாதாபே கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 25 நொடி. அரங்கிசையில் பெரியபாளையம் வி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக நிறைமதி முகமெனும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஹம்சானந்தி ராங்கம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:59. நேயர்களின் நினைவிற்கு காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 இலக்கியம் பேசுவோம். இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: தொடர்வது 10 செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்தில், ரக்ஷா பந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றியை கொண்டு வரும் என்றும், அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின் பிணைப்பு வலுவாகவும் பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 6 பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது சிக்காகோவில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான பால்ஸ்கி மையத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து G20 அமைப்பின் அமெரிக்க தலைமையின் கீழ் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் இந்திய தூதுக்குழுவிற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்க உள்ளார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நேற்றிரவு நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நடப்பு சாம்பியனான ஃபேபியோனோ கருணாவை 15-13 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1947 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிக சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. நேயர்கள் கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேற்று தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ஒளிபரப்பான நேயர்களை தவிர்த்து மற்ற நேயர்களுக்கு முன்னுரிமை என்ற முறையில் பாடல்கள் வழங்கப்படும்.

முதல்ல நேயர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், இசையோடு இதமான நினைவுகளோடும் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதல் பாடலாக ஒலிக்க வருவது அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள்.

0: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சென்னையிலிருந்து மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன்.

நேயர்களின் நினைவிற்கு மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கேப்டன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கோவையிலிருந்து வருண்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கொழும்பும் கொண்டான் ராமகிருஷ்ணன்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேரம் 10:30:56 ஆயிட்டிருக்கு. இந்நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் இன்று பதிவிட செய்யப்பட்டுள்ள கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் போஸ்டுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், உங்களுடைய பெயர், ஊர் எல்லாமே டைப் செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடல் ஒலிக்க செய்யலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் மாநகர காவல் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். நேயர்களே, உங்களின் விருப்ப பாடலை கேட்க இப்பொழுதே கமெண்ட் செய்யுங்கள்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடி வீரா செந்தில் முருகன். விருப்ப பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன்.

வீரவநல்லூர் கருணாநிதி, தில்லை வில்லாளன் ராஜன், குறிஞ்சாங்கேணி அசூர்தீன், கே புதுப்பட்டி பொன்னமராவதி, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், இவங்க எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தோட நன்றியை முதன்மை அலைவரிசையின் சார்பாக சொல்லிக்கிறோம். இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்ட உங்களின் விருப்ப பாடல்களில் இன்னும் ஒரு சிலருக்கு பாடல் இன்று வழங்க முடியலை. அவர்கள் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஹிராமணி வர்மா, திண்டுக்கல் ஐயலூர் சரவணன், கிருஷ்ணகிரி தி கனகராஜ், பூவை அசோக்குமார். இவர்கள் அனைவருக்காகவும் நமது முதன்மை அலைவரிசையின் சார்பாக வரும் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து. வரும் இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னுடைய பெயர் வை. ராமதாஸ் காந்தி. புதுவையைச் சேர்ந்த ஒரு கவிஞர். தனியார் ஆலையில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 11 நூல்கள் முழுமையாக கவிதை நூல்களாக எழுதியிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தை மரபு கவிதையில் அந்த கதையை திரும்ப நான் புதுப்பித்து கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணிமேகலையும் அப்படி கூறியிருக்கிறேன். மேலும் 3 நந்திவர்மன் என்ற மன்னனுடைய வரலாற்றையும் என்னுடைய கவிதை நடையில் கூறியிருக்கிறேன். எனக்கு ஒரே நூல், உரைநடை நூல், தமிழே அமுதே என்ற ஒரு நூல் படைத்திருக்கிறேன் ஐயா.
2: இப்போ நீங்கள் வாங்கின பரிசுகள், பட்டங்கள், இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருவள்ளுவர் விருது வாங்கியிருக்கிறேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெருங்கவி என்ற விருது வாங்கியிருக்கிறேன். புதுவை அரசு கலைமாமணி என்ற விருது 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்கிறேன். இப்படி 52 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா.
2: இலக்கியம் பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன், இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு உங்கள் மூலியமாக சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 50 காப்பியங்கள், அதில் 1 சிலப்பதிகாரம், 5 தமிழ் காப்பியம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சிறந்த கவிஞர், அரசியலில் வந்து நடுநிலை அமைந்தவராகவும், இசை மற்றும் நாட்டிய கலைகளை அறிந்தவராகவும், சமய பொதுமை பேணிய மாபெரும் சான்றோராகவும் பன்முக திறன் கொண்டு இளங்கோவடிகள் இருந்திருக்காரு. அவரை பற்றின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதாவது, ஐம்பெருங்காப்பியத்தின் பெருமையை நம் முன்னோர் பாடலாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம்தான், கந்தா மணிமேகலையும் தான், நந்தா வளையாபதிவான் வாசகனுக்கியும்தான், திளையாத குண்டலகே சிக்கும் என்று ஒரு பாடலும், சிந்தாமணி திகழ் சிலப்பதிகாரம், மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி பஞ்ச காவியமென கிளர்ந்தவர் என்ற ஒரு பாடலும் ஐம்பெருங்காப்பியத்தின் புகழை நமக்கெல்லாம் சாற்றுகின்றன. இத்தகைய பெருமை கொண்ட சிலப்பதிகாரத்தை பலரும் உளங்குளிர பாராட்டி புகழ்ந்துள்ளார்கள். ஓரும் தமிழ் ஒரு மூன்றும் உலகு இன்புற வகுத்த சேரன் தெரிந்த சிலப்பதிகாரம் என அடியார்க்கு நல்லார் உரை சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த அடியார்க்கு நல்லார் தான் முதன் முதலில் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே என சிலப்பதிகாரத்தை சுவைத்து நம் சிந்தையுள் பாடுகிறார் கவிமணி தேசிய

0: நாகம்பிள்ளை, நம் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், நாட்டின் பலம், ஆட்சி முறை, நகரத்தில் மக்கள் நடை உடை பாவனை ஆகியவற்றை இந்த கதையின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் நம் இளங்கோவடிகள். மேலும் முத்தமிழ் என்று அழைக்கும் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது இந்த காவியம். கதையில் ஒரே வகையான பாடல்களை தொடர்ந்து அமைக்காமல் கதையின் போக்கிற்கு என்ன தேவையோ அதற்கேற்ப பாடல்களை நூலில் வழங்கியுள்ளார். அதனால்தான் அவருக்கு பின்வந்த புலவர்கள் செம்பொற் சிலம்பு என்று சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்கின்றனர். இதை படித்தவர் புலமை நுணுக்கம் சேர்ந்த இலக்கியம் என்றும், வரலாற்று உண்மைகளை காட்டும் பொன்னேடு என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள். காவியத்தில் அரசியல் நெறி விளக்கம், தத்துவ செழுமை, பக்தியின் மேன்மை, எல்லா சமயங்களும் சம நோக்கோடு போற்றுதல் ஆகியவற்றை ஒருங்கே காணலாம். உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளை விட்டொழித்து பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதை பல இடங்களில் எடுத்து காட்டியுள்ளார். சேரந்தன் வாரிசுகளான இருவரில் இளையவரான இளங்கோ ஆட்சி பீடம் ஏறுவார் என்று கணிவன் கூறியதும், அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இருக்க தம்பியான நான் அரசாள்வதா என்று உடனே துறவரம் பூண்டு கணிவனுடைய உரையை பொய்யாக்கியவர் நம் இளங்கோவடிகள். மேலும் சில மூட பழக்கங்களை கூடாது என்ற முறையில் கதையில் வரும் பாத்திரங்கள் மூலம் நமக்கு விளக்குகிறார். ஐம்பெருங்காப்பியங்கள் அவற்றுள் இரு நூல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி ஆகிய மூன்று நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. நம் மூவேந்தர் மற்றும் அன்றைய ஆட்சியின் நடைமுறைகளை அறிய உதவும் நூல்களாக இவை உள்ளது. கடந்த தமிழின் முதல் காப்பியம் என்ற பெருமை பெற்ற சிலப்பதிகாரம் காப்பிய கட்டமைப்பாலும் எடுத்துரைப்பாலும் உலகில் வேறெந்த மொழிகளும் காண கிடைக்காததோர் முன்மாதிரி காப்பியம் என்ற பெருமையை பெறுகிறது. இக்காப்பியத்தில் தனித்தன்மையானதோர் அகக்கட்டமைப்பு உயர்ந்தே நம் முன்னோர்கள் இதனை இயல் இசை நாடகப் பொருள் தொடர்நிலைச் செய்யுள் என்றும், முத்தமிழ் காப்பியம் என்றும், உரையிடப்பட்ட பாட்டுடைச் செய்யுள் என்றும் பல அடைமொழிகளோடு அடையாளப்படுத்த முனைந்தார்கள். மேலும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மட்டுமே உள்ளத்தை வயப்படுத்தும் கதையமைப்பும் உயிர்ப்போடு உலா வரும் கதாபாத்திரங்களும் படிக்க படிக்க தெவிட்டாத கவி இன்பமும் நம்மை ஈர்ப்பனமாக உள்ளன.
1: இளங்கோ அடிகள் அவர் எப்படியெல்லாம் வந்து காப்பியத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. அவர் ஒரு சேர மன்னன், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இளவரசு பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. இவரது காலம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கு. இப்போ இளங்கோவடிகள் அவர் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதின பிறகு நாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மூன்றெழுத்தில் நம் மூச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மூன்று எழுத்து இருக்குது. அது மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்தளவுக்கு முத்தமிழ், மூவேந்தர், மூன்று நீதிகள், மூன்று தலைநகரங்கள், மூன்று நகரங்களின் பெயர்களிலும் மூன்று எழுத்துக்கள், மூன்று காண்டங்கள், மூன்று 10 காதைகள், முதன்மை பெற்ற கதை மாந்தர்கள் மூவர், இப்படி பொருளாலும் புனைவுகளாலும் வடிவாலும் வனப்பாலும் சிலப்பதிகாரத்தை வந்து புதுமையாக அவர் எழுதியிருக்காரு. பொதுவாக பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற சொல்லாடலும், உழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற சொல்லாடலும் எல்லோராலும் பேசப்படும் வார்த்தைகள். இது சம்பந்தமான கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதி தவறியதால் அவனுக்கு அதுவே யமனாக அமைந்தது என்பது முதல். இரண்டாவது உரைசால் பத்தினி. பத்தினி என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு வரைமுறை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார். அதற்கேற்றவாறு சிறிதும் வழுவாமல் தன்னுடைய கணவன் உயிர் நீத்த போது அங்கு கணவனுக்காக நீதி கேட்டு அந்த பாண்டியன் மன்னன் அவையிலே போய் சென்று நீதியை நிலைநாட்டிய ஒரு வீரமங்கை என்ற உயர்ந்தோர் பின்னால புகழக்கூடிய அளவிற்கு கண்ணகி தன்னுடைய செயலால் உயர்ந்து நின்றார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது ஒரு பெரிய கதை. ஊழ்வினை என்று சொல்லக்கூடியது, கோவலன் என்பவன் அவனுடைய பிறப்புக்கு முற்பிறப்பிலே ஒரு அரசனுக்கு தளபதியாக இருந்த போது பாடர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஓரத்தில் காவல் காத்து கொண்டிருந்தான். அப்போது வந்த 2 பேர்கள் நீலி அவனுடைய கணவன் திருமணமாகி வந்தவர்கள். இவர் போலேயே அவர்கள் வந்து வாணிபம் செய்ய அந்த நகருக்குள் வருகிறார்கள்.

0: இவர்கள் திருடர்கள் என்று சொல்லி அந்த இளையவனை அவன் வாளால் வெட்டி கொள்ளுகிறான். அதனால் அந்த ஊழ்வினை அடுத்த பிறவிகளுக்கு வந்து இவன் தவறு செய்து இல்லாவிட்டாலும் அந்த வினையால் மாய்க்கப்படுகிறான்.
1: சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போது இயல், இசை, நாடகம் இது மூன்றையும் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆடற்கலை, இசைக்கலை, அழகுக்கலை, கட்டிடக்கலை, வணிகக்கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம அடுக்கிக்கிட்டே போகலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரம்

0: கட்டிடக்கலை, வணிகக்கலை, இப்படி சிலப்பதிகாரம் சொல்லும் கலைகளையும் நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். நுண்மையாக அறிந்து பண்பாட்டு புதையலாக சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் உருவாக்கியிருக்காரு. இயல் இசை நாடகம் பிரிச்சோம் இல்லையா, அதில் இயல் என்ற வகையில் இளங்கோடிகள் என்ன புதுமையை செஞ்சிருக்கார்,
1: அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் எப்படி பாடலை தர வேண்டும் என்று வெண்பாவிலும் சரி கட்டளை கலித்துறையிலும் சரி மற்ற பாவகைகளை எந்த அளவுக்கு எது வர வேண்டுமோ அதை தன்னுடைய கதைக்கு ஏற்றவாறு அவர் தந்து கொண்டிருக்கிறார். கதை முழுக்க
0: பார்த்தோம்னா வெண்பா, குரல் வெண்பா, ஆசிரிய விருத்தம், அப்புறம் சந்தம் ததும்பும் இசை பாடல்கள். இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தெரியல, சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அதனால வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றதுக்கு இந்த சந்தம் ததும்பும் இசை பாடல்களை சொல்லலாம். ஏன்னா கோவலனே கண்ணகியை பார்த்து காவேரியை பார்த்து கோவலன் பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது, இப்படி சந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
1: நீதி கேட்கும் நிலையிலே ஒரு வீரமிக்க பாடலை அங்க அவையிலே அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி பிடர்தலை பீடம் ஏரிய மடக்கொடி வெற்றி வேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டனி அருளிய அணங்கு சூருடை காளி தாருகன் வதைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயிற்காவலன் போய் அங்கு சொல்லக்கூடிய நெறிய மிக வேகமாக இருக்கும். இப்படி பகுதிக்கு பகுதி அவர் வந்து அழகாக பாடல்களை என்ன சந்தத்தில் தர வேண்டுமோ அப்படி தந்து கொண்டிருக்கிறார் சிலப்பதிகாரம் முழுக்க.
0: அதனாலதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
1: இப்படி கோவலன் கண்ணகி அவள் அழகை நினைத்து பாடக்கூடிய மாசறு பொன்னே வளம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனி அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமடமகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிதே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழ் இருங்கூந்தல் தையிலேன் என்னை என்று பலவாறாக அவளை பாராட்டி அழகாக எளிமையான பாடலாகவும் அவர் பாடுகிறார்.
0: அதாவது இது வந்து அழகா வர்ணனை பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஆமா
0: சரிங்கய்யா. இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: பூம்புகார் என்ற படத்தில் வரக்கூடிய பொன்னால் இது போலே வருமோ இனிமேலே என்ற பாடலை இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கண்ணகி விழித்து அழகுற வர்ணித்து பாடுவதாக இந்த அற்புதமான பாடல்.
0: இதுல வந்து உடுமலை நாராயண கவி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாசறு பொன்னே வளம்புரி முத்தே, நான்கு வரிகளை எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கோம். நேயர்களும் இப்ப கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து பாடல்களை அந்த வரிகளை எடுத்து இவர் எப்படி கையாண்டிருக்காருங்கிறத அவங்களும் கேட்கலாம். இப்ப அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: ஐயா, பாடலுக்கு முன்னாடி மாசரு பொன்னே வளம்புரி முத்தே, கோவலன் கண்ணகியின் அழகை வர்ணிக்கும் பாடலை சொன்னீங்க. இப்ப நேயர்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் இதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாசரு பொன்னே வளம்புரி முத்தே இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிடுங்களேன்.
1: அதாவது மாசரு பொன்னே என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு குறை ஏதும் இல்லாத பசும் பொன்னே, வளம்புரி சங்கின் இடையில் பிறந்த வளமான முத்தே, தீதில்லாத நறுமணமே, கட்டிக்கரும்பும் சுவைமிகு தேனும் இனிமை உடையவளே, பெறுவதற்கு அறிய பெரும்பேராக இருக்கக்கூடியவளே என்று விழித்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இதில் என்னுடைய உயிர்க்கு மருந்தாக வரக்கூடியவளே என்ற ஒரு வரி வரும். இது எதை காட்டுகிறது என்றால், இவன் வெட்டு உண்டும் போது இவனுக்காக நீதி கேட்க வருவாள் என்ற ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வரி தருமாக மருந்தே என்று அந்த பாடலில் பாடியிருக்கிறார்.
0: மறைபொருளாக,
1: ஆமாம், ஐம்புலன்களின் வாயிலாக தூய்க்கும் இன்பம் மகளிர் கண்ணிலே உள்ளது என்பா திருவள்ளுவர். இத்தன்மையில் மெய்வழியே கண்டுறும் இன்பமானது பொன்னே உயிரமுதே எனவும், வாய் வழியில் கண்டுறும் இன்பம் என்பது கரும்பு தேன் அமிழ்து எனவும், கண் வழியில் கண்டுறும் இன்பமானது முத்து மணி எனவும், நாசி வழியில் கண்டுறும் இன்பம் காசரு விரை எனவும், செவி வழியில் இன்புறும் இன்பம் யாழிடை பிறவா இசைய எனவும், கருதிடல் நம் உள்ளத்தில் கவிதை இன்பத்தை ஊற்றி ஊன்றி ஓகை உரை செய்கிறது. இது கோவலன் கண்ணகியிடம் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் பலவாறாக நலம் பாராட்டினான் என்பதை உணர்த்துகிறது.
0: ரொம்ப அருமையா கருத்துக்களை சொன்னீங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் கோவலனா தன்னை நினைச்சுக்கிட்டு பாடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாடல்களை புனைஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி, ஆனா இல்லற வாழ்க்கையில எப்படிலாம் இருப்பாங்கிறத எப்படி அறிந்து அவர் பாடினார்னே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயற்கை அழகெல்லாம் சொல்லும் போது பூம்புகாருடைய அழகையும் அங்கே அமைந்த கோட்டங்களையும், அதாவது மாட மாளிகைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 7 அடுக்கு மாளிகை அப்படின்னா இது என்ன கற்பனையா எழுதியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி மாளிகையெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி மதுரையோடைய மதில் அழகை கூட அவரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. வீதி அழகை சொல்லியிருக்காரு, வணிக மாட்சியையும் சொல்லியிருக்காரு. சேரநாட்டு வேந்தன் இமயத்தை நோக்கி செல்லும் செலவின் பெருமிதத்தை சொல்லியிருக்காரு. நாடுகள் நகரங்கள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் பொய்கைகள் வேந்தர்கள் என பல்வேறு விஷயங்களை அவர் சிலப்பதிகாரத்துல எடுத்து கையாண்டிருக்காரு.
1: ஆமா ஐயா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் கண்ணகி கோவலன் வரும்போது அந்த மதிலில் உள்ள கொடிகள் எல்லாவும் இங்கே வராதீர்கள் என்று அவர்களை தடுப்பது போல, அந்த கொடிகள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்வது போல பாடல் அமைத்திருக்கிறது.
0: நிச்சயமா, அதாவது காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி கொடி வந்து அசைந்தாடும், ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணியை வந்து சொல்லுது அப்படிங்கறத வந்து எப்படி அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல வந்து ஒரு நகரம்ல என்ன நடந்தது, ஊர்னா என்ன, இப்ப குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளில் என்னென்ன வியாபாரம் நடந்தது, பொன்னு வைரம் வைடூரியம் இந்த மாதிரி வந்து ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்ணகியை வந்து அவர் புகழ்ந்து பாடின பாடலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. அடுத்து அவர் வந்து காவிரியின் சிறப்பு, ஏன்னா காவிரி அப்படிங்கிறது தஞ்சை பகுதியில் அது டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தாய் மாதிரி அந்த மக்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது காவிரி. அந்த காவிரியை பற்றி அவர் என்ன பாடியிருக்காரு, கோவலனே சந்தத்துடன் பாடுற மாதிரி பாட்டு அது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது காணல் வரி என்ற தலைப்பிலே அவர் எழுதிய மிக அற்புதமான பாடல். கண்ணகியும் மாதவியும் பிரியக்கூடிய ஒரு இடம் கோவலன் இசையில்.

0: வல்லவன். அதே மாதிரி மாதவியும் இசை மற்றும் எல்லா நுணுக்கங்களின் கற்றவன். அதனால்தான் கற்றவரே கற்றவர் காமுறுவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் தங்களை இணைத்துக் கொண்டார். 12 வருடங்கள் மாதவியோடு குடும்பம் நடத்தினான் கோவலன். அவன் தன்னை மறந்து அந்த வரிப்பாடல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை யாழில் இசைத்து அந்த பாடலை பாடுகிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கல் அது ஓச்சி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணால் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக அவன் காதலில் இருந்தாலும் கூட அந்நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னனை அவனுடைய சிறப்பை அவன் காவிரியை தாண்டி கங்கை வரை சென்று அவன் வெற்றி கொடி நாட்டினான் என்பதை இந்த காதல் பாடல் மூலமாகவும் தன்னுடைய நாட்டின் பற்றை விளக்குகிறான். அது மட்டுமல்ல, அந்த காவிரி வந்து அந்த தஞ்சை நகர் முழுக்க மக்கள் எல்லாம் செழிப்போடு வாழ்கிறாள் என்பதை காட்டுவதற்காக உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள் தன்னா குளிர்ச்சி பொருந்திய பாதங்கள் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. அது நடக்கணும், அது ஓடிக்கினு இருந்தா உழவர்களுக்கு பயன் தராது. அதெல்லாம் நடந்தாய் வாழி அப்படின்ற வார்த்தையை போட எவ்வளவு அற்புதமான அந்த இளங்கோடிகள்.
1: இல்ல, இதுல 100 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு நதியும் வந்து மலைப்பகுதிகளில் தான் ஓடி வரும், ஆனா சமவெளி பகுதிகள் வந்தோன்னு அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்ப வந்து திருச்சிக்கு கிழக்க பார்த்தோம்னா சமவெளி பகுதிகளில் வந்து காவிரி மெதுவாக தான் போகுது. அப்ப அந்த மெதுவாக போகக்கூடிய காவிரியை வந்து அவர் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று வந்து காவேரி அப்படின்னா அதுக்கு பொன்னின் கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா பொன் போன்று மின்னக்கூடிய ஏதோ ஒரு தனிமங்கள் தண்ணியில கீழே இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்கமாக தான் அது இருந்திருக்கணும்.
0: தங்க துகள்கள் இன்னைக்கு வந்து கூட சொல்றாங்க.
1: ஆமா, இன்னைக்கு காவிரி தோன்றுன அந்த குடகு மலை பக்கத்துல தானே தங்க சுரங்கம் இருக்குது, கோலார் தங்க சுரங்கம் நம்ம சொல்றோமே. அப்ப இயற்கையிலேயே அந்த பகுதிகளில் வந்து தங்கம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருந்த தங்கம் வந்து நீரினால் அடித்து வரப்பட்டு காவேரியில வந்து தங்க துகள்கள் மின்னி கொண்டு போயிருக்குது. அதனாலதான் பொன்னி அப்படிங்கிற ஒரு பேரும் காவேரிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னொரு 4 வரியும் இருக்கு, அதையும் நீங்க சொல்லிடுங்களேன்.
0: அதாவது விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்க்காவா மழவர் ஓதை வளவந்தன் வளவன் என்று சொல்லக்கூடிய அவன் மன்னனை சொல்றாங்க. வளவந்தன் வளனே அவனுடைய வளம் வாழி காவேரி என்று நாட்டையும் மன்னனையும் சிறப்பித்து முடிக்கிறார். இப்படி உழவர் என்று சொல்லும் போது கூட மன்னனை அதனோடு இணைத்து பாடுகின்ற அந்த சிறப்பு சோழ மன்னரை மட்டுமே இப்படி பாடவில்லை, 3 மன்னர்களையும் சமநோக்கோடு அவருடைய வீரத்தையும் அவருடைய கொடைத்தன்மையும் அவருடைய ஆட்சி முறையும் சிறப்பாக விளக்குகிறார் 3 மன்னர்களையும்.
1: நிச்சயமா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வளவன் அப்படின்னு சொல்றது வந்து திருமாவளவன் அப்படிங்கிற கரிகார் சோழனை தான் அவரு சொல்ல
0: வரதான். ஏன்னா இவருக்கு முன்னோடி கரிகால் சோழன் தானே, கரிகால் சோழனையே அவர் விழித்து அவருடைய புகழ் வாழ்க என்று பாடுகிறார்.
1: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அதாவது நடந்தாய் வாழி காவேரி என்று மிக அற்புதமாக சீர்காழி கோவிந்தராஜன் மிக அழகாக பாடியிருப்பார்.
1: அகத்தியர் அவரே நடிச்சிருப்பார்,
0: அவரே நடிச்சிருப்பார்.
1: ஏன்னா அகத்தியர் வந்து கொஞ்சம் குள்ளமானவர் அப்படின்னு நம்ம எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவரும் கொஞ்சம் குள்ளமானவர், அப்ப இவருக்கு அது பொருத்தமான வேடமா அமைஞ்சிருந்தது. ஆக்ரோஷமான அந்த பெரும் குரல் எடுத்து அந்த பாடலை அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாடலை இப்ப நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
0: பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அந்த கட்டடம் வந்து எந்த அளவுக்கு தாங்கும் தன்மை என்ன, பல்வேறு விஷயங்களை பொறியாளர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இளங்கோடிகள் அவர் காலத்திலேயே ஒரு அரங்குன்னா அது எப்படி இருக்கணும், அது குறிப்பாக ஆடல் அரங்குனா அதுக்கு நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்டேஜிங்கிறது வந்து அவங்க அதை செய்யறதுக்கு வந்து தகுதியான இடமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு விழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, எல்லா விஷயமும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதவி ஆடல் நிகழ்த்திய அரங்கத்தினுடைய அமைப்பு, அளவு, வலிவு, பொலிவு, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இன்றைய பொறியாளர்களுக்கு இந்த அளவுகள் வந்து இப்போ அறிவியல் முன்னேற்றம் வந்து போச்சு, தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து போச்சு, அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் கரெக்ட் சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த நயத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன்.
1: அதாவது தலைக்கோழி பட்டம் என்ற ஒரு பட்டத்தை மாதவிக்கு வழங்குவதற்காக அந்த சோழ மன்னன் பெரிய விழா எடுத்து எதிரி மன்னனை வீழ்த்திய அந்த ஒரு குடையை எடுத்து வந்து அந்த தலைக்கோழி அந்த கொடியை நாட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்காக அது வழிமுறைகளை வைத்து மூங்கிலை எந்த அளவுக்கு வெட்ட வேண்டும், அது எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், திரைச்சீலை எங்கு தொங்க வேண்டும், ஒளி எந்த பகுதி அவளுக்கு தோழிகள் வந்து இடப்புறத்தில் நின்று ஆட வேண்டும், எப்படி கை குவித்து ஆட வேண்டும் என்பதையெல்லாம் மிக விளக்கமாக தன்னுடைய அந்த பகுதியில் ஆடல் அரங்கின் அளவில் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆடல் அரங்கு எந்த அளவில் எப்படி இருக்க வேண்டும், சிற்ப நூலாசிரியர் வகுத்த குற்றமற்ற ஒரு நிலத்தில் இருக்க வேண்டும், அரங்கிற்காக வகுத்து கொள்ளப்பட்ட அந்த இடம் புண்ணிய மலை என்று சொல்லப்படும் பொதிகை மலையில் தோன்றிய மூங்கிலை கொண்டு அந்த கணுக்கால் என்று சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு கண் ஒரு சான் என்று வளர்ந்த மரத்தை கொண்டு 24 விரல் அளவுள்ளதாக நறுக்கி அளவுகோல் செய்யப்பட்டு அக்கோளால் 7 அளவு அகலம் கொண்டதாகவும் 8 நீளம் கொண்டதாகவும் இருக்கும் பகுதியை செய்ய வேண்டும். மேல் பகுதியை பலகைக்கும் தலைப்பாகைக்கும் இடையே 4

0: நான்குகோள் அளவுக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும், அரங்கத்தில் அளவுக்கேற்ப இரண்டு வாயில்களை, அதாவது ஒரு வாயில் வருவதற்கும் மறுவாயில் போவதற்கும் என்று இரண்டு வாயில்களை அமைக்க வேண்டும் என்றும், அவை மிக சிறப்பான வேலைப்பாடுகளாக விளங்க செய்தல் வேண்டும் என்றும், அரங்கத்தின் மீது வருண பூதங்கள் உருவங்களை அழகாக வரைந்து நான்கு இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மேலும் தூண்களின் நிழல் அரங்கத்தில் படியாதவாறு வண்ண நிலை விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்றும், பின்பு அந்த தூண் அருகில் பெரிய திரைசீலைகளை தொங்கவிட வேண்டும் என்றும், இரண்டு வலப்பக்க தூண்களில் பெருமுக திரைசீலையும் மேற்கட்டு திரைசீலையாக காத்து வரும் திரைசீலையும் அமைக்க கூறினார். அடுத்து சித்திரக்கலை விளங்கும் வேலைப்பாடு மிக்க விதானத்தை அமைத்தல் வேண்டும் என்றார். பின்பு உயர்ந்து விளங்கும் ஆணிப்பொன் முத்து மாலைகளையும் அழகிய மலர் மாலைகளையும் ஆங்காங்கு தொங்கவிட வேண்டும். இப்படி ஒரு அரங்கை அழகாக அமைக்க வேண்டும் என்று பின்வருவர்களுக்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கிறார் என்றால் வியப்பில்லை ஐயா.
1: ஆடல் ஆசிரியன், இசையாளன், கவிஞன், குழலோன், குழல் ஊதுறவங்க, யாழிசை செய்யறவங்க, இசை அமைப்பாளன், இசை கருவி இயக்குவோர், ஆடல் நிகழ்த்துபவர்கள், ஆடல் மகளிர், எல்லாரும் எங்கெங்க என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கறதையும் அவர்
0: எழுதியிருக்காரு.
1: ஏன்னா நீங்க வந்து ஸ்டேஜ் எப்படின்னு சொன்னீங்க, அவர் வந்து யாராரு எங்கெங்க உட்காரணும். இப்ப நம்ம வந்து ஒரு நாடகமே இப்ப பாக்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இசைக்கறி யோசிக்கிறப்பங்க எங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு பக்கமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நேரடியா நமக்கு தோன்றவங்க ஆடல் மகளிர் தோன்றுவாங்க, பாட்டு படிக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா, இது அந்த காலத்திலேயே அவரு அந்த முதன் முதலேயே அவர் எழுதியிருக்காரு பாருங்க.
0: அந்த இசை மீட்டுவருக்கு குயிலுவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஆடல் அணங்கு தலைமை அணங்கு கூட இருக்கிறவங்க தோரி மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நுண்மையாக நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையை வழங்கி அந்த நாடகம், அந்த ஆடல் அரங்கு சிறப்புற அரசர் வரக்கூடிய இடம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகான ஒரு கட்டமைப்போடு இங்கு நமக்கு எல்லாம் உரைக்கிறார் ஐயா.
1: இப்ப நம்ம அடுத்ததா நடனக்கலை, அதை பத்தி இளங்கோடிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான செய்திகள் சொல்லுங்களையா.
0: நடனம் என்பது நடனம் ஆடக்கூடிய மகளும் சரி, நடன ஆசிரியரும் சரி, இயல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையாக நுணுக்கமான பாடல்களையும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் அந்த தாள வகைகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றும் இசை குழலாக இருந்தாலும் சரி, யாழாக இருந்தாலும் சரி, அந்த வகைகளை மீட்டக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தாலும் ஆசிரியனும் சரி, அந்த ஆடக்கூடிய தலைமை ஆடனங்கும் சரி, அவர்கள் அந்த கைகள் எப்படி குவிக்க வேண்டும், கைகளால் எப்படி சைகை செய்ய வேண்டும், இப்படி அந்த அசைவுகள் எல்லாம் அதில் ஆழமாக இருந்தால்தான் இருவருக்கும் அந்த ஆடலை செய்ய முடியும் என்பதை அழகாக நமக்கு எல்லாம் உரைக்கிறார். அதாவது இரண்டு வகை கூத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகக்கூத்து புறக்கூத்து என்று சொல்லக்கூடிய இரு வகை கூத்தின் இயல்பும் அறிந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் அவர் சொல்லக்கூடியது இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தின் விளக்கினின் புணர்ந்து பதினோரு ஆடலும், ஆடல் வகை வந்து பதினோரு ஆடல் சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோரான இளங்கோடிகள் சொல்கிறார். விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்து ஆங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியில் கொளுத்தும் காலை பிண்டியும் பிணையும் எழுக்கையும் தொழிற்கையும் கொண்ட வகை அறிந்து கூத்து ஒரு காலை கூடை செய்தகை வாரத்து களைதலும் வாரம் செய்தகை கூடையில் களைதலும் பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும் ஆடல் செய்தகை பிண்டியில் களைதலும் குறவையும் வரியும் விரவல செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான் தன்னுடும் என்று அழகாக ஆடல் கலையின் வகைகளை நமக்கு விளக்குகிறார் ஐயா.
1: நீங்க வந்து இருவகை கூத்துன்னு சொன்னீங்க, ஆனா அவரே வந்து சாந்தி கூத்து, வசை கூத்து, புகழ் கூத்து, வரி வினோத கூத்து, இயல்பு கூத்து, இதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி நீங்க 11 வகை ஆடல்கள் சொன்னீங்க. இப்பயும் நம்ம பகுதிகளெல்லாம் இப்போ கரகாட்டத்திலேருந்து மயிலாட்டத்திலேருந்து குடையாட்டத்திலேருந்து குடக்கூத்து பல்வேறு ஆட்டங்கள் இப்பயும் வந்து நம்ம நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் 11 வகை ஆட்டம் இருந்ததாக சொல்லியிருக்கார். இதில் வந்து இப்போ நீங்கள் நடனக்கலை அப்படின்னாவே நம்ம மாதவியை பிரித்து பேசிட முடியாது. நடனத்துக்கு பெயர் போன ஒரு விஷயம் என்னன்னா மாதவி தான். மாதவி குளித்தெழுந்த அந்த பங்கைய தடாகம், தடாகம்னா குளம் தான் நம்ம சொல்லலாம், குளிர்ந்த நீருடைய இடம், அதில் ஊறி மிதந்த 32 வகை நறுமண பொருட்களை கூட அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்காருன்னா.
0: அது மட்டும் இல்லை ஐயா, அவள் அணிந்த நகைகளை இன்று நாம் வகைப்படுத்தவும் முடியாது. அவ்வளோ வகையான நகைகளை அணிந்தால் அப்படி என்று அவர் குறிப்பிட்டு

0: இந்த நேரத்தில் ஒரு பாடல் சொல்லுங்க, அந்த திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து.
1: மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தால் என்று வாளி எழுதிய இருமலர்கள் படத்திலே சிவாஜி கணேசன் பத்மினி அற்புதமான அந்த பாடல் வந்து நம்ம எல்லாம் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பாடல்.
0: இந்த இடத்துல வந்து நாட்டியம்னா நம்ம மாதவின்னு சொன்னோம், நாட்டிய பேரொளி வந்து பத்மினி தான். அப்ப அந்த பாடல் இப்ப ஒரு பொருத்தமான பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: மாதவி

0: பாடலுக்கு முன்னாடி வந்து இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம கடைசியாக வந்து நடனக்கலை பற்றி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
1: அடுத்து வந்து அவர் நவரத்தினங்களின் வகைகளை பற்றி இவ்வளோ விரிவாக நம்முடைய இலக்கியங்கள் எதுலேயும் சொல்லலை. இன்று வரை அந்த நவரத்தினங்கள் எப்படி இருக்க வேண்டும், நவரத்தினங்கள் முத்து மட்டுமே,
0: அதை வந்து சாணம் பிடிக்க முடியாது, அதாவது அதை வெட்டுறது கிடையாது. நவமணிகள் தான்,
1: மணிகள் எல்லாம் வெட்டி அதை அழகுபடுத்துறது தான். ஆனா அதில் விலக்கு பெற்றது முத்து மட்டுமே. அதனால்தான் முத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
0: அது இயற்கையா வென்ற தோன்றது,
1: இயற்கையில் தோன்றது,
0: சிப்பிக்குள் முத்து தானே.
1: ஆமா ஐயா, இப்படி இந்த நவரத்தினங்களின் வகைகள், அதில் உள்ள 11 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு
0: குற்றம்னா குறை,
1: ஆமா, அதை இல்லாத நாம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி குறையுள்ள ஒரு நவரத்தினத்தின் வகைகளை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஊறு விளைவிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
0: அவங்க ஒரு கூற்று சொல்லிட்டு போயிருக்காங்க,
1: அதுல இருக்கக்கூடிய நிழல் தன்மை, அதாவது நீர் ஓட்டம், இப்படி சொல்லக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒரு நவரத்தன கல்லை நாம வாங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது பொன் வகைகள்ல, அதாவது 4 வகை பொன்னாக அது வகைப்படுத்தி இருக்கிறார். அது சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூநதம் என்று 4 வகை பொன்களாக, சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சம்பூநதம் என ஓங்கிய கொள்கையின் பொலந்தெறி மாக்கள் களங்கிழி தாங்கு இளங்கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும். அந்த வீதியில் போனா எந்த பொண்ணு எந்த இடத்துக்கு கிடைக்கும் என்பது தெரியும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான நகரம் என்று மதுரை விவரிக்கிறார்.
0: தங்கம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது,
1: 4 வகை தங்கம் நம்மளுக்கு தெரியாது. அந்த 4 வகை தங்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பழக்கத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஐயா, அங்க மதுரையின் வீதியை சொல்லும் போது அந்த மதுரை வீதியிலே யானைகள் வருகின்றது. இங்க மதுரைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் குதித்து அந்த யானைகளை பார்க்கிறது என்று சொன்னால், அந்த வெயில் நாள்களிலே அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் தீப்பிடிக்கும் என்று கருதி அவர்கள் இருக்கிற யானைகளில் எல்லாம் மதுரை நகரிலே ஓட்டிட்டு வந்து அழகுற செல்வார்கள் என்பது இந்த மதுரை நகரை அழகுற காட்டுகிறார். மதுரை நகரை அவர் காட்டியது போல வேறு யாரும் எந்த இலக்கியத்திலும் காட்டவில்லை. மிக அற்புதமாக ஒவ்வொரு வணிக வீதிகளாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்று ஒரு கடைக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொல்கிறோம், அது 2300 வருடங்களுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்தில் இந்த கடை அப்படி என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் விளக்கிறார். இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு இளங்கோவடிகள் தன்னுடைய காதைகள் மூலம், அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகரின் பெருமைகளையும் அதில் உள்ள சிறப்புகளையும் அங்கு நடக்கக்கூடிய 3 நிகழ்வுகளையும் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்.
0: இன்னொன்று வந்து கோவலன் கண்ணகி காலத்தில் அரசர்கள் கூட வந்து இவங்கள்ட்ட வந்து சில விஷயங்களுக்கு, அதாவது செல்வம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அரசர்களை விட செல்வந்தர்களா வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சிலப்பதிகாரத்தில்
1: கோவலனுடைய தந்தையார் மாசாத்துவான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரசருக்கு நிகராக செல்வத்தை வைத்திருந்தார். அரசர்களுக்கே ஒரு நெருக்கடி வரும்போது இவர்கள் கொடுத்து அந்த அரசை சமப்படுத்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியிருக்கார். மாசாத்துவானும் சரி, கண்ணகியுடைய அப்பா அவரும் சரி, மிக செழுமையாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈகை தன்மை உடையவர்களாக வணிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் வஞ்சி காண்டத்தில் இவர்களை பற்றி மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார்.
0: அதாவது கோவலன் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவற்றே இருந்த செல்வங்கள் வந்து மிகப்பெரிய செல்வங்கள் தான். ஒரு மாணிக்க பரலுடைய அந்த கால் சிலம்பே வந்து அது ஒரு அரசன்ட்ட கூட இல்லாது,
1: ஏன்னா
0: வந்து பாண்டிய மன்னன்ட்ட கூட அது இல்லை
1: இல்லை.
0: அப்ப அந்த அளவுக்கு செல்வம் பொருந்திய ஒரு விஷயம் தான். அதாவது பல்வேறு
1: ஒரு சிலம்பை வைத்து

0: வணிகம் செய்யலாம்னா அப்போ அது எவ்வளவு செல்வ செழிப்புமிக்க மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருந்தது இல்லைங்களா?
1: மாதவி அணிந்த அணிகலன்களை பத்தி பார்க்கும்போது, கால் விரல்களில் மகரவாய் மோதிரம், பீலி காலாழி துளங்க அவள் கால்களில் பரியகம், நூபுரம் பாடகம் சதுங்கை சினுங்க, குரங்கு செறி ஒடுங்க ஆடை மீது முத்தரை விளங்க, தோள்களில் கண்டிகையும் முத்து வளையும் மினுங்க, முன் கைகள் இரண்டில் சூடகம் செம்பொன் வளை வாழ்வளை, பவழ பல்வகை குழுங்க கை விரல்களில் முடக்கு மோதிரம் கிளர்மணி, மகரத தாள் செறி விளங்க கழுத்தில் சங்கிலி நுண் தொடர் பூன் நான் புனை வினை பொழிய, பிடரில் முத்துக்கோவை ஒளிர, காதுகளில் நீல குதம்பை வைர குதம்பை அடங்க, தலையில் வலம்புரி தொய்யகம் புல்லகம் அணிந்து, 20க்கு மேற்பட்ட பொன் நகைகள் பொழியும் புன்னகை அரசியாக மாதவிய வந்து அவர் காட்டுறது.
0: ரொம்ப
1: இப்படி எல்லாம் ஒரு பெண் இவ்வளவு நகைகளை அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது,
0: அதாவது அவர்
1: ஆச்சரியமா
0: அரசனுக்கு ஈடாக அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது போல நகைகள் எல்லாம் சொல்றாங்க.
1: எனக்கு என்ன முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பொதுவாக வந்து இன்றைய காலகட்டத்தில் திரைக்கதைகளில் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதையை கொண்டு வந்து பின்னாடி காட்டுவாங்க, அப்படியே நினச்சி பார்க்குற மாதிரி அப்படியே சுருள் சுருளாக ஓடும், அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்போ சொல்லுவாங்க. இந்த முறையை வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் கையாண்டிருக்காருங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எந்த காப்பியத்திலும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நாடகம் அப்படிங்கிற அந்த வடிவு, அதை திரைக்கதை மாதிரி சொல்கிறாரு இல்லையா, அந்த பாங்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
0: அதாவது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கவுந்தி அடிகள் கண்ணகி மற்றும் கோவலன் வீட்டில் இருக்க அந்த புறஞ்சேரி இருத்த காதையில அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவுந்தி அடிகளை தேடி ஒரு பெரியவர் வரார். அப்போதுதான் வந்து கோவலன் அவருடைய தந்தையார், கண்ணகி அவருடைய தந்தையார் இவர்கள் எல்லாம் சிறப்புகளை சொல்லி, இவர் சாதாரண மக்கள் இல்லை, இவர்கள் வந்து கொடையில் சிறந்தவர்கள். கோவலன் மாதவியினிடம் கூடி மகள் பிறந்ததையே இங்குதான் சொல்றார், எங்க மதுரையில தான் வந்து மாதவிக்கு பிறந்த மணிமேகலை பற்றி எந்த இடத்திலும் சொல்லாதவர் பிளாஷ்பேக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதை அமைப்பை இங்குதான் சொல்கிறார். அதுவரை மணிமேகலை பற்றி எந்த கதையும், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்ற அந்த நிகழ்வுகளை கூறவே இல்லை. இப்படி மிக அற்புதமாக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலிலும் இளங்கோவடிகள் மிக அழகாக தன்னுடைய செயலை செய்கிறார்.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவன் வந்து கொலையுண்டான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அவள் பொங்கக்கூடிய ஒரு விஷயம், அவர் வந்து அரசனின் ஆணைப்படி கள்வன் அப்படின்னு குற்றம் சாட்டி தன்னுடைய கணவன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு மதுரையில் பொதுமக்கள்கிட்டலாம் அவசரப்படுறான், பார்க்குறவங்கள்ட்டலாம் அவசரப்படுறான், இந்த நகரத்தில் தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறான். அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா நாடக காட்சியில் உச்சகட்டமாக இருக்கும் அது.
0: அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த வீட்டிலிருந்து அந்த பெண் வந்து சொல்றா, என்னுடைய கணவன் வந்து இது மாதிரி வெட்டுண்டான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு அழுது கொண்டே சொல்கிறார். அழுது கொண்டே சொல்றது கேட்டு தாங்க உடைய துயரத்தை, ஐயோ என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யாதவராச்சே, இப்படி வந்து இந்த மதுரை நகரில் வந்து இப்படி கொலைக்கலப்பட்டாரே என்று அந்த ஆவேசம் அவருடைய பாடலில் எப்படி வருகிறது என்றால், இங்க பெண்கள் வாழ்ந்தார்களா இந்த ஊர்ல, கொண்ட கொள்ளரும் உரிமை தாங்குறும் பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்,
1: இந்த அடுக்கு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு.
0: ஆமா ஆமா ஆமா, இது ஒன்னு அழுத்தி சொல்லும் போதுதான் அதனுடைய வீரியம் தெரியும். ரெண்டு முறை
1: பயன்படுத்தியிருக்காரு.
0: சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள், இங்க இங்க படிச்சவங்க பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்களா இந்த ஊர்ல, இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றதுக்காக சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள். ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கும், அதாவது ஒருவனுடைய குழந்தை எடுத்து வளர்த்தவரும் இந்த ஊர்ல இருக்காங்களா, என்னுடைய கணவன் கோவலன் வந்து அவன் ஒரு பிள்ளை இல்லையா அவங்களுக்கு, இந்த ஊர்ல வந்து விட்டுப்பட்டு சாகிறானே அப்படி என்று சொல்லக்கூடிய சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் என்று சொல்லி, தெய்வமும் உண்டுகோள், தெய்வம் இருக்கிறதா இந்த ஊர்ல, தெய்வம் இருந்தா அந்த நீதியை தவற விட்டு இருப்பானா இந்த மன்னன், தெய்வமும் உண்டுகோள் தெய்வம் உண்டுகோள், இந்நகரில் கற்புடைய பெண்களும் இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சொல்லில் அந்த விளக்கம் சொல்லும் போது, தம் உள்ளத்தில் கொண்ட கணவன் உற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளக்கூடிய கற்புடைய பெண்களும் இந்த நகரில் உள்ளார்களா என்று அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய அந்த கண்ணகியின் அற்புதமான அந்த நிகழ்வினை எப்படி எடுத்து சொல்ல முடியும்?
1: அதாவது நடிப்புடன் கூடிய நாடக காட்சியை வந்து நம்ம பார்க்கிறோம்,
0: காட்டுகிறார்
1: வந்து

0: ஏ கண்ணகி எந்த அளவுக்கு போர்க்கோளம் பூண்டு அதை செஞ்சிருப்பாங்கிறத வரிகள்லயே காட்டிடுறாரு.
1: வந்து அவருடைய பாடல்கள் எளிமையான பாடலாக, மற்ற பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
0: புரியும்படி எளிமையா சொல்லியிருக்காரு,
1: எளிமையா சொல்லியிருக்காரு.
0: இப்ப நம்ம நிறைவான கருத்துக்களை பேச போறோங்க ஐயா. ஏன்னா கண்ணகி வந்து வழக்குரைத்தலோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் ஏதாவது சொல்லுங்களேன்.
1: அதாவது திருவருட்செல்வர் என்ற படத்திலே இந்த மூன்று மன்னர்களை பற்றி மிக அற்புதமாக இவர் இளங்கோடியில் சொன்னதை போன்ற அந்த ஏழு சிறைகளை நீக்கி ஒரு மன்னவன் வருவது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த மன்னவன் வந்தானடி பாடலுக்கு ஈடாக வேறு எந்த பாடலையும் சொல்ல முடியாது.
0: அதுலேயும் மன்னவனா வந்து சிவாஜி கணேசன். அவர் ஏற்கனவே சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ராஜ நடை நடந்து வருவார். இந்த பாடல் இப்ப நம்ம கண் முன்னாடியே வருது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்துக்களை பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். சிலப்பதிகாரம் வந்து பேசினா நம்ம விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு என்னன்னா, அந்த கண்ணகி வழக்குரைத்தல் அந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இல்லையா? அதை நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அதாவது கண்ணகி தன்னுடைய அந்த அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்தனி வாயிலில் மங்கை வளர்ந்தெழுகனலாய் தாய் அவள் குந்தல் தலைவிரி கோலம் கையுறு சிலம்பும் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல்கை கொண்ட வெற்பினும் கொற்றவை செல்விழி தடக்கை சினந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலையோல் ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞாழ இருளில் நன்னடம் புரியும் கோலவிழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் என்று அவளை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புத காளியாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவள் நம்முடைய அந்த அவைக்கு வெளியே நிற்கிறாள். நான் அழைத்து வரவா என்று வாயிற்குவன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த கண்ணகி இரண்டு இடங்களில் அவளை வந்து தெய்வமாக காட்டக்கூடிய ஒன்று அந்த வாயில் காவலோன் சொல்வது, மற்றொன்று வந்து ஐயை கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கு ஷாலினி என்ற சாமி ஆடக்கூடிய ஒரு பெண் இவள் வந்து காளியாக இருக்கிறாள் அவளை அங்கு கூறுகிறார்கள். இது நம்முடைய தமிழ் மரபின் தலை சிறந்த கற்புக்கரசியை அன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி போற்றக்கூடிய கோயில்கள் இருந்தன. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவளை வணங்கினார்கள் என்று அந்த கற்புக்கரசினுடைய வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய இளங்கோடிகள் சொல்லி அவரையும் தமிழையும் உயர்த்தி இருக்கிறார் என்றால் மிக இல்லையா?
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. சிலப்பதிகாரத்தை வந்து முடிமன்னர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், கலை மிளிர் காப்பியம் இப்படி எல்லாம் வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொன்னாரு. அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி ஆறு அன்னை போல் இருந்து அமுதூட்டியது அப்படிங்கிறது உண்மை. சோழ நாட்டுக்கு காவிரி நாடு அப்படிங்கிற பெயரே இருந்துச்சு. உழவர்களை வந்து காவிரி தன் புதல்வர் அப்படின்னு கூட இளங்கோவடிகள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. ஏன்னா இளங்கோவடிகள் பன்முக திறன் உடையவர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம், அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி ஐயா, வணக்கம்.
2: இதுவரை இளங்கோவடிகளின் பன்முக திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.5 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
2: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
1: தினமும் இரவு 10 to 11 வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, இது நேரம் 12:15.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது எங்க ஊர் தலைவர் நாடகம். எழுத்தாக்கம் ஏ.என். நெடுமாறன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் லிங்கன்மணி, ஆர். சிவகாமி, ஆர். விஜயலட்சுமி, எஸ். கிருஷ்ணமூர்த்தி, கே. சிவபிரகாசன், ஆர். சிவரஞ்சனி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். எங்க ஊர் தலைவர்.
5: செந்தில்குமரா, செந்தூர் முருகா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்ல மழை பொழியும், நாடு செழிக்கணும்னு எப்பவும் நினைக்கிற எனக்கு ஏம்பா சோதனைக்கு மேல் சோதனையா கொடுக்கிற சின்ன பிள்ளைத்தனமா என் வாழ்க்கையில விளையாடுற. அடுத்து அடுத்து
6: என்னங்க என்னங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க?
5: சகுந்தலா, நம்ம வீட்டில் நடந்ததை மறந்துட்டியா? 2 வருஷமா நல்ல சாப்பாடு தூக்கம் இல்லாமல் ஒரு நடமாடும் பிணமாதான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தான் தெரியணுமா சகுந்தலா?
6: அதுக்காக எப்போவுமே அதே நினைப்போட இருந்தா எல்லாம் சரியாயிடுமாங்க. இந்த கிராமம் உங்கள் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்ட கிராமம். உங்களை உயர்ந்த மனிதராக, நல்ல உள்ளம் கொண்டவராக நினைக்கிற மக்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது இப்படி மூளையில் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டா எப்படிங்க?
5: அதுக்காக எப்போதுமே தலை நிமிர்ந்து நடந்தனா தரையை பார்த்து நடக்கலாம். சொல்லு சகுந்தலா சொல்லு.
6: ஏங்க இப்போ என்னங்க, ஊரில் உலகத்தில் நடக்காததா நம்ம ஊரில் நடந்து போச்சு? கவலைப்படாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினச்சிக்கோங்க, வாழ்க்கையில் சங்கடம் வராதுங்க.
5: அப்போ நம்ம பொண்ணு ஒருத்தனை காதலிச்சு அவனோட ஓடி போயிட்டாலே இது உனக்கு தலகுனிவா தெரியலையா சகுந்தலா?
6: என்னங்க, பள்ளத்துக்கு அணை போடலாம், வெள்ளத்துக்கு போட்டோம், ஆனா கரை உடஞ்சி போச்சே, அதுக்கு நாம என்னங்க செய்ய முடியும்? 2 வருஷமாச்சு, அவ எங்க இருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ என்ன ஆனான்னு ஒண்ணுமே புரியல. நீங்களும் தேடல, காதல் மயக்கம் கண்மூடித்தனமானதுன்னு உணர்ந்து அவளே நம்மளை தேடி வர்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்க.
7: வணக்கம் தலைவரே, வணக்கம்.
5: வாப்பா வேலு, நீ எப்ப வந்த?
7: நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். நீங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் கேட்டேன் ஐயா. சாமி கருவறையிலேயே இருந்துடலாமா? ஊர் உருப்படாம போயிடுங்க ஐயா. ஆகையால அம்மா சொல்றத கேளுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
6: அப்படி சொல்லுப்பா, சோதனையும் சாதனையும் சமம், இதுதாங்க வாழ்க்கையோட தத்துவம்.
5: சரி சரி, நல்ல மனைவி கணவனுக்கு ஆசான், நட்ட பயிர் காஞ்சி போச்சேன்னு வளர்த்த பாசம் என்னை சிந்திக்க விடாம செய்துடுச்சு. இனிமே ஒரு புது மனுஷனா என் வாழ்க்கைய தொடங்க போறேன், போதுமா?
6: அது போதுங்க.
7: அப்புறம் நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க, அதை சொல்லத்தான்

0: நான் வந்தேன். வரமாட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நான் நம்பிக்கையோட வந்திருக்கேன்.
1: அப்படியா? சரி, நாளைக்கு நான் வரேன். போதுமா?
0: வரீங்களா? அது போதும் தலைவரே. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா.
2: சரிப்பா.
1: சகந்தலா, நம்ம வேலுவை பத்தி நீ என்னமா நினைக்கிற?
2: என்னங்க, எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாத நல்ல புள்ளங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இல்லாம பொது சேவையெல்லாம் பொறுப்பா செய்யற புள்ள. ஆமா, நீங்க எதுக்கு கேக்குறீங்க?
1: இப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் பொண்ணுங்க கண்ணுக்கு படமாட்டாங்களே.
2: நல்லவங்க அடையாளம் நாள் படத்தான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்க. பசிக்கு ருசி தெரியாது, பருவத்துக்கு உருவம் தெரியாது. அது போல தலையெழுத்துன்னு இருந்தா அதை மாத்தவும் முடியாது. நல்லதையே நினைப்போம், அதையே செய்வோம்.
1: சரி சரி, நீ போய் படு.
2: சரிங்க.
1: இறைவா, தெளிவான சிந்தனையை கொடு. தூக்கம் கண்ணை சுத்துது, தூங்குவோம். அப்பதான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கலாம்.
3: ஏம்பா வேலை? அதான் ஊர் ஜனங்க கூடிட்டாங்கல்ல, கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே?
0: யோ முருகரே, இதோ பாரியா, ரொம்ப நாளைக்கு பிறகு கூடியிருக்க கூட்டம். நீ எதையாவது இழுத்து விட்டு போயிடாத. தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு எத்தனை பேர் காலையிலிருந்து காத்து கிடக்குறோம் பார்த்தல்ல? அதான் தலைவர் மேலே நாங்கள் வச்சுக்கிற மரியாதை. அதை தெரிஞ்சுக்கோ.
3: விஞ்ஞான வளர்ச்சி ஆராய்ச்சின்னு மனிதன் முன்னுக்கு போகிறான். இன்னும் பழைய பஞ்சாங்கம் பஞ்சாயத்துன்னு கூடி உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல.
0: அப்படிதாயா? ஒவ்வொரு ஊர்லேயும் பஞ்சாயத்து இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டு இல்லாமல் போனது காரணம் உங்களை மாதிரியான ஆளால் தாயா? இது நம்ம பாரம்பரியம். ஒழுக்கமும் ஒருமையும் வேணும்னு நம்ம பழங்கால மனுஷங்க கண்டுபிடிச்சது தான் பஞ்சாயத்து. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டும். அது அப்படியே இருக்குது. நம்ம முப்பாட்டம் கண்டுபிடிச்ச பஞ்சாயத்து பல ஊரில் காணாமல் போயிடுச்சு. இந்த ஊரில் ஒரு விஷ செடி கூட முளைக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆனால் நீ எப்படின்னு தான் தெரியலை.
3: தம்பி வேலு, போதும்பா. உன் விளக்கம் என் வில்லங்கமான சிந்தனையை மாத்திருச்சு. என்னை மன்னிச்சிடுப்பா, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன்.
0: அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நம்ம தலைவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஏதோ வெளியூருக்காரன் வேடிக்கை பார்க்க வந்தவன் போல பேசிட்டு இருந்தீங்களே.
3: வேலு தம்பி, எனக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குப்பா.
0: சொல்லுங்கண்ண, முடிச்சு விட்டுருவோம். நம்ம தலைவர் MABL படித்தவர், வக்கீல், உங்களுக்கு தெரியல?
3: ஆமாம் வேலு, கோர்ட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறத நானும் பார்த்துருக்கேன்.
0: வழக்குன்னு அவரை யாராவது தேடி வந்தா அந்த ஆள் ஊருக்கு அவனுக்கே தெரியாமல் போய் நாலு பேர்கிட்ட விசாரித்து அவன் குற்றம் செஞ்சவன் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அந்த கேஸையே எடுப்பார். அப்பேற்பட்ட மனுஷன், அவரை அறியாமல் சாட்சிங்க சரியாக அமையாததுனால ஒரு குற்றவாளி தப்பிக்கும்படி ஆயிடுச்சு. நீதி தவறியண்ணா, இனி இந்த கோர்ட்டு பக்கமே வரமாட்டேன்னு வந்தவருக்கு வீட்டில் மகள் செய்தி. அதுதான் ஊருக்கே தெரியுமே. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி உடஞ்சி போய் வீட்டிலே உக்காந்தவர் தான். இன்னைக்கு தான் இந்த தெருப்பக்கமே வரப்போகிறார். இல்லை இல்லை, அதோ அதோ வந்துட்டார்.
1: என்னப்பா வேலே? நம்ம ஊர் நாட்டாம இளைஞர் சங்கம் மகளிர் குழு எல்லாரும் வந்துட்டாங்களா?
0: வந்துட்டாங்க தலைவரே, வந்துட்டாங்க. நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
1: சரி, முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என் வணக்கம். பஞ்சாயத்து இல்லாத ஊரும் பாழும் கிணறும் ஒன்று தான்னு உங்களுக்கு தெரியும். பல மாதங்களுக்கு பிறகு கூடிய கூட்டம்னாலும் பிரிவினை இல்லாமல் இவ்வளவு பேர் ஒன்றா திரண்டு என்னை மீளாத மகிழ்ச்சிக்கு ஆளாக்கிய உங்களுக்கு நீதி மாறாமல் நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு கூறி உரைய முடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்தை துவக்கிறேன்.
3: ஐயா தலைவரே, வணக்கங்க.
1: யார், முருகனா? வா வா வா, உன் பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுப்பா.
3: தலைவரே, நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர், எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு காணி நிலம் இருக்குதுங்க ஐயா. கிராமத்து வழக்கப்படி கீழ்பாகம் என் தம்பிக்கும் மேல்பாகம் எனக்கும்னு பங்கு போட்டு விவசாயம் பார்த்து வந்தோங்க. என் தம்பி வயல் மேலே தாங்க என் வயலுக்கு தண்ணி வரணுங்க.

0: ரொம்ப நாளாக அப்படித்தாங்க வந்தது. ஆனால் இப்போ என் தம்பி மனைவி சொல்கிறாங்க அவங்க வயல் வழியாக தண்ணி பாய்ச்ச கூடாதுன்னு தகராறு செய்கிறாங்க. தலைவர் தான் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும்.
1: எப்படி விடுவாங்க? என் புருஷன் இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம், ஏதோ போனால் போதுன்னு விட்டோம். அவர் போனதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும்போது அதெல்லாம் முடியாதுங்க.
0: புருஷன்னு சொல்லாதே, அவனை கொன்ன யமனே நீதானே.
1: யாரு? நானா?
0: பின்ன வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தவன அதை செய்ய இதை செய்யன்னு தேல் மாதிரி கொட்டின, வேதனையோட சந்தைக்கு கிளம்புனவன் ஹெல்மெட்டை மறந்துட்டான், உன் மேலே உள்ள கோபத்தில் டூ வீலரில் போகும்போது எதிர வந்த பஸ்ஸில் யாரோ எதையோ வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஜன்னல் வழியாக வீச அது காத்து வாக்கில் போய் அவன் முகத்தில் அடிக்க நிலைதடி மாறி அடுத்து வந்த காரில் மோதி பரிதாபமாக செத்தான். அது விபத்துனாலும் காரணம் நீதானே. எல்லாத்துக்கும் காரணம் உன் அடங்காத வாயும் அடக்கமில்லாத பேச்சும் தான்.
1: நான் அவரை அப்படிதான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமை மாதிரி தான் நடத்தினேன்.

0: சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஜன்னல் வழியாக வீச, அது காத்து வாக்கில் போய் அவன் முகத்தில் அடிக்க நிலைதடி மாறி அடுத்து வந்த காரில் மோதி பரிதாபமாக செத்தான். அது விபத்துனாலும் காரணம் நீதானே. எல்லாத்துக்கும் காரணம் உன் அடங்காத வாயும் அடக்கமில்லாத பேச்சும் தான்.
1: நான் அவரை அப்படிதான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமை மாதிரி தான் நடத்தினேன். நான் சொல்றத எல்லா வீட்டு வேலையும் செய்யற மாதிரி நில்லுன்னா நிக்கணும், ஓடுன்னா ஓடணும், அதை தான் அவரும் செஞ்சாரு. என் புருஷன் போயிட்டாரு, நான் ஆதரவு இல்லாத போயிட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், ஏன்னா அது என் குடும்ப பிரச்சனை.
2: தோபர்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்க தலைவரும் நாங்களும் வரல. ஒழுங்கா உங்க முடிவு மட்டும் சொல்லுங்க.
1: சொல்றேங்க, எந்த காரணத்தை கொண்டும் என் வயல் வழியா அவருக்கு தண்ணி பாச விடமாட்டேங்க.
3: இதோ பாருமா, நட்ட பயிருக்கு தண்ணி விடாததும் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காததும் ஒண்ணுதாம்மா. வாழ்க்கையில மன கஷ்டம் வேற, விவசாயம் வேற. அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசாம நீ விட்டு கொடுத்துட்டு போறதுதான் நல்லது. நான் சொல்றது அதுதான்.
1: இல்ல தலைவரே, அந்த குடும்பம் நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
3: யார் அவங்க? நான் ஏன் பஞ்சாயத்துக்கு லேட்டா வந்தேன்னு தெரியுமா உனக்கு? ஓ, வீட்டை சுத்தி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட போய் உன்னை பத்தி கேட்டுட்டு தான் வந்தேன். பத்து பேர்ல ஒருத்தர் கூட உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒன்னு சொன்னாங்க, சிறந்த வாயாடின்னு. இத பாரு, ஒத்து போனா சத்தம் இல்லாம வாழலாம். கட்டுப்பட்டவங்களுக்கு இங்க தீர்ப்பு இல்ல, கோர்ட்டு தான். என்ன, ரெண்டு பேரும் பயிர் செய்ய முடியாது. உங்க பூமியை வித்து வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், பரவா இல்லையா?
1: ஐயோ தலைவர, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் இனி எந்த காலத்திலயும் இப்படி நடந்துக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா.
3: பேதவல்லி, ஏந்திரமா, ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. முருகா,
0: சொல்லுங்க ஐயா.
3: புருஷன் இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு பேசாதப்பா. சீண்டி பார்க்காம நீ தான் அனுசரிச்சு போகணும். என்ன, நான் சொல்றது சரியா?
0: சரிங்க தலைவர. அப்ப நாங்க கிளம்பிட்டுங்களா?
3: இருங்க இருங்க இருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு பிரச்சனை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பல கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் நாளுக்கு நாள் கொசு தொல்லை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்கி நிற்கிற தண்ணி, இதெல்லாம் சுத்தம் செஞ்சு நம்ம கிராமத்தை ஒரு புதுமையான கிராமமாக மாற்றணும்.
2: தலைவரே, அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் நம்ம இளைஞர் சங்கத்து மூலமாக செய்ய நான் ஏற்பாடு செஞ்சிட்டேன்.
3: வேலு, இந்த கிராமத்தை எனக்கு பின்னாடி பாதுகாக்க என்ன போல ஒரு ஆள் கிடைப்பானான்னு ரொம்பவும் கவலையாக இருந்தேன். நீ கிடைச்சிட்ட. நாளை காலையில் நீ வீட்டுக்கு வா, உன் கூட நிறைய பேசணும்.
4: சரி மக்களே, நீ எதையும் பேச மாட்டேன், எல்லாம் வேலு மூலமாக செயலாக நடக்கும்.
5: போன காரியம்
3: எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்கு, மனசே சரியில்லை.
5: என்னங்க பிரச்சனை?
3: நாட்டில் மழை இல்லை, இப்போதைக்கு வர வாய்ப்பும் இல்லை. இப்படியே போனால் தண்ணீர்னு காகிதத்தில் எழுதி மென்று முழுங்க வேண்டியதுதான். தண்ணியை வானத்தில் தேடணும், பூமியில் சேகரிக்கணும்.
5: அதுக்கு நாம் என்னங்க செய்ய முடியும்?
3: நல்லா யோசி.
5: எனக்கு ஒன்றும் புரியல.
3: காசு பணம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சேமிக்கிறோமே, அதை குடிக்க முடியுமா?
5: ஓ, இப்போ புரிஞ்சு போச்சுங்க. மழை பெய்யறப்போ அந்த தண்ணியை வீணாக்காம சேமிக்க சொல்றீங்க, அப்படிதானே?
3: அதான் அதான், எல்லாரும் மனசு வச்சா நாடு செழிப்பா இருக்கும்.
5: யாரு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது?
3: யார் அது இந்த நேரத்தில்? நான் போய் பார்க்குறேன். அட வேதவல்லி, நீயா? என்னம்மா இந்த ராத்திரியில் வந்திருக்கிய, என்ன விஷயம்?
1: தலைவரே, ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அலங்கோலமாக அழுதுகிட்டு நின்று இருந்துச்சு. எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா அது உங்க பொண்ணு நந்தினிங்க.
5: என்னது, என் பொண்ணா? என் பொண்ணு நந்தினியா?

0: அதான் கையோட கூட்டியாந்துட்டங்க சாமி.
1: ஒலிம்பிக் போட்டியில ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்த மாதிரி குதிக்கிற தாய் பாசம் குதிக்க சொல்லுதா? அவ செஞ்சிட்டு போன தவறு உனக்கு ஞாபகம் இல்லையா?
2: எனங்க நம்ம பொண்ணுங்க அப்படிலாம் பேசாதீங்க. நந்தினி நந்தினி.
3: அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அறியாம ஒருத்தவனை விரும்பின, உங்க பேச்ச மீறி அவன் கூட போன, ஆனா நான் தவறேதும் செய்யல, நான் இப்பவும் உங்க பொண்ணாதான் போ வந்திருக்கேன்.
1: ஆமா ஆமா வா, திருநது உண்மை, ஆனா செலவு செய்யலன்னு திருப்பி கொடுத்தாலும் அந்த குற்றம் மாறுமா மறையுமா? ஊர் தான் அதை ஏத்துக்குமா?
3: ஊர் என்ன எப்படி பேசினாலும் பேசட்டும் நினைக்கட்டும், ஆனா நீங்களும் அம்மாவும் என்ன நம்பனா மட்டும் போதும்பா.
1: என்னதான் நீ சமாதானம் சொன்னாலும் கிழிச்ச துணியில போட்ட தையல் ஓட்டைய வேணும்னா மூடலாம், அந்த இடம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். பொழுது விடிஞ்சு உன்னை யாராவது பாக்கிறதுக்கு முன்னால இந்த ஊரை விட்டே போய்.
2: என்னங்க என்னங்க இது? தீர விசாரிச்சு நான் சொல்றேன், நீங்க உங்க பொண்ணு விஷயத்துல போறம் தள்ளுறது தப்புங்க. அவ என்ன சொல்லானு கேளுங்க. வேதவலி நீயாவது சொல்லுமா?
0: ஆமா தலைவர, நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஏதோ கால நேரம் சின்ன பொண்ணு, ஒரு அசம்பாவிதான் நடந்து போச்சு. அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்க தலைவர.
1: இதுக்கு சப்போர்ட் வேறையா? பாரு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், இனிமே அவ ஒரு கணம் கூட இங்க இருக்க கூடாது.
2: எனங்க அவ சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கோவப்படாதீங்க.
3: அப்பா அப்பா, ஆசைப்பட்டவனோட தான் வாழ்ந்து முடிக்கணும்னு நான் நினைச்சு போனது உண்மை, ஆனா அவன் என்ன நேசிக்கல, நம்ம பணம் காசுதான்பா விரும்புறான்னு அவன் பேசின பேச்சிலே தெரிஞ்சுக்கிட்டேன். இடையில ஏதாவது பேசினா என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் போல தோணுச்சு. எதுவும் பேசாம சென்னை போய் பஸ்ஸை விட்டு இறங்கணும். அவன் முன்னாடி போனான். நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு போகும் பொழுது போலீஸ்காரங்க அவனை சுத்தி வளர்ச்சி பிடிக்கிறத பார்த்தனா யாரோ மாதிரி பின்னாடி நின்னுட்ட. அவனும் என்னை காட்டி கொடுக்கல, அவனை கொண்டு போயிட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நைஸா விசாரிச்சேன். அப்பதான்ப்பா தெரிஞ்சது, அவன் பல கொலை கொள்ளை வழிபறி சென்னையில செஞ்சுட்டு தலைமறைவா இருந்தவன்னு. மனம் உடைஞ்சு போச்சுப்பா எனக்கு. அந்த கடவுளே என்னை காப்பாத்தின மாதிரி உணர்ந்தம்பா.
2: ஐயோ கடவுளே, என் பொண்ணு காய்ந்த நிலைமை வரணும்.
0: அம்மா நந்தினி, உங்க அம்மா அப்பா பெரியவங்க செஞ்ச புண்ணியந்தாமா உன்னை காப்பாத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பையன் சின்ன வயசுலேயே ஊரை விட்டு ஓடிட்டாமா. அவன் எங்க போனா என்ன செஞ்சான் நம்ம ஊருக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. அவனுக்கு உறவுன்னு சொல்ல ஒரே ஒரு பாட்டி தான் இருந்துச்சு, அதுவும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஊருக்கே அவன் வந்தான். நான் அம்மா பேசி உன்னை ஏமாத்தி இருக்கிறான்.
3: ஊருக்கு வரலானா கையில காசு இல்ல, நடு ராத்திரியில படி தாண்டனவ நல்லவளா எப்படி இருக்க முடியும்னு பல பேர் பேசுவாங்க. மேல மேல அப்பா அம்மா மனசை புண்படுத்த கூடாதுன்னு நினைச்சு கொண்டு போன துணியெல்லாம் தூர வீசிட்டேன். கட்டியிருந்த புடவையும் போட்டிருந்த ஜாக்கெட் ரெண்டையும் கிழிச்சு
2: ஐயோ
3: கருப்பு மைய வாங்கி கையில முகத்துல எல்லாம் தடவி ஒரு பைத்தியக்காரி போல ஆன.
2: ஐயோ கடவுளே,
3: பசி, காலையில வெறும் வயிறு, மதியானம் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அங்க இருக்கிற ஆயா என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு சோறு கொடுக்கும்.
2: ஐயோ கடவுளே கடவுளே,
3: ஒரு பாத்திரத்துல நைட்டு சாப்பாடும் கொடுக்கும். 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்குவோம்ப்பா.
2: ஐயோ,
3: ஆனா அங்க எந்த பயமும் இல்ல, எப்பயும் போலீஸ் பாதுகாப்பு தான். வாழ்க்கையில எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சு அழுதுகிட்டே உக்காந்துருந்த போதுதான் வேதவல்லி அக்காவ பார்த்தம்ப்பா. அக்கா தான் போட்டுக்க துணி எல்லாம் கொடுத்தது, போட்டுக்கிட்டு தான்ப்பா இங்க நான் வந்தேன்.
2: ஐயோ கடவுளே,
1: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா நந்தினி நான் பெத்த மகளே, நீ பட்ட துன்பங்களை கேட்கும் போது எனக்கு மயக்கமே வருது.

0: நீ உன்னை காப்பாத்திக்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க. அம்மா அம்மா, நீ கையேந்தி நின்னது கவலைய கொடுத்தாலும் மானத்தோட வாழ போராடி இருக்கிறியே. அம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை நம்புறேம்மா. அம்மா அம்மா, நான் உன்னை நம்புறேம்மா, நான் உன்னை நம்புறேன்.
1: அப்பா அப்பா,
0: உன்னை பத்தி தவறுதெல்லாம் நினைச்ச என்ன
2: கொடுமைய எந்த பொண்ணு அனுபவிக்க கூடாது. ஜொலிக்கிறதெல்லாம் வயிறு, ஊரு, உறவு, அப்பா அம்மா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு உதறி தள்ளிட்டு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா அமையட்டும். அழாதம்மா அழாத.
3: அப்பாடா, எப்படியோ உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டேன். அப்பா, நான் கேமரசாமி.
2: சரிம்மா.
0: சந்தலா சந்தலா, நல்லதுக்கு நல்லதுதான் நடக்கும். நம்ம மக நம்மளோட வந்துட்டான், நம்மளோட வந்துட்டான். அது போதும், அது போதும். சரி சரி, நீங்க போய் படுங்க, எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு.
4: வணக்கம் தலைவரே.
0: வா வேலே, ஒன்னதான் நினைச்சேன். என்னப்பா, என்ன வந்ததுல இருந்து நீ என்ன பார்த்து பேசாம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற?
4: அது அது ஒன்றும் இல்லை தலைவரே. அது வந்து வந்து நம்ம நந்தினி வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு.
0: அணுக தெரிஞ்சு போச்சா?
4: எனக்கு மட்டும் இல்லை தலைவரே, நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரியும்.
0: எப்படி?
4: நந்தினியை கூட்டிட்டு வந்தது யாரு? நம்ம சவுண்டு சர்வீஸ் வேதவல்லி. ராத்திரி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நம்ம நந்தினி நல்ல பொண்ணு, எந்த தவறும் செய்யலை, அதனால் அது வெளியே வரும்போது யாரும் ஏற இறங்க பார்க்காதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி என்கிட்டையும் சொல்லிடுச்சு.
0: அப்படியா சேதி? சரி சரி, இப்போ என்ன, உனக்கு நந்தினியை பார்க்கணும், அவ்வளோதானே?
4: ஆமாம் தலைவர்.
0: நந்தினி அம்மா, நந்தினி.
1: ஆ, வரம்பா, சொல்லுங்கப்பா. ஏ வேலு, நீ எப்போ வந்த? எப்படி இருக்க? உன் பொது சேவையெல்லாம் எப்படி இருக்கு? இரு, போய் காஃபி எடுத்துட்டு
4: வரேன். நந்தினி, இல்லை நில்லு, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிம்மா, நீ உள்ளப்பாம்மா, நான் வேலு கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு.
1: சரிப்பா.
0: வேலு.
4: தலைவரே.
0: உன்னை அன்னைக்கு மறுநாளே வீட்டுக்கு வர சொன்னேன்ல, நீ ஒரு வாரம் கழிச்சு வர, என்னாச்சு உனக்கு?
4: நீங்கள் பொறுப்பாக ஒரு காரியத்தை என்ன செய்ய சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அதை செஞ்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர நாளாயிடுச்சு.
0: அப்போ நான் சொன்ன எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, அப்படி தானே?
4: தலைவரே, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து அதை நம்ம ஊர் தூய்மை பணியாளர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து போட சொல்லிட்டேன்.
0: அப்போ நம்ம கிராமம் தூய்மையான கிராமமாக மாறி போச்சுன்னு சொல்லு.
4: ஆமாம் தலைவரே.
0: சபாஷ் வேலு, நீ இனிமே இந்த கிராமத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பேன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அடுத்தது ஒரு வேலை, அதையும் நீ தான் செஞ்சு முடிக்கணும்.
4: ஆணையிடுங்க தலைவரே.
0: வேலு, எனக்கு 25 ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு 5 ஏக்கரில் குளம் வெட்டி கரையை உயர்த்த போகிறேன். ஏன்னா இப்பெல்லாம் மழை எப்போ வருது எப்போ போகுதுன்னு சொல்ல முடியல. அதனால் நான் சொன்னபடி செஞ்சு வச்சுருந்தா மழை பெய்யும்போது குளம் நிறைஞ்சு போகும். அப்படி நிறைஞ்சிட்டா நாம் முப்போகமும் பயிர் செய்ய தண்ணியாக அதிலிருந்து பம்பு செட்டு போட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வயலை சுற்றி இருக்கிற மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்கலாம்.
4: இந்த ஊரை எப்போதும் தண்ணி இருக்கிற ஊராக பசுமை மாறாமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான தலைவரை சொல்ல வரீங்க? ஆ,
0: சரி வேலு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. நந்தினி. ஏம்மா நந்தினி.
1: என்னப்பா?
0: நம்ம சாமி ரூம்ல, பீரோல ஒரு மஞ்சள்

0: ஒரு தார் வாழைப்பழம் கொண்டு வந்த அது வண்டியிலே இருக்கு, அதை போய் எட்டு
1: வந்துடுறேன்.
2: கூட்டு
1: நான் விரிவா எதையும் பேச விரும்பல. உனக்கு வேலை பிடிச்சிருக்காமா?
3: அப்பா, உங்க நோக்கம் எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படியே செய்யுங்க.
2: அப்புறம் என்னங்க, பொண்ணே சரி சொல்லிட்டா, கெட்டி மேலும் கொட்டிட வேண்டியதுதான்.
1: சந்தலா கொஞ்சம் பொறு.
0: என்ன தலைவரே, ஏதோ கெட்டி மேலும் அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தை கேக்குது.
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ போய் வாழைத்தார அந்த மூலையில் செவத்து வரமாக சாத்தி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போப்பா.
0: சரிங்க தலைவர்.
4: தலைவரே, நம்ம நந்தினிய வேலுவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிக்கிறாங்க.
1: வீட்டில் நந்தினி உள்பட எல்லாருக்கும் சம்மதம், ஆனால் வேலு மனசில் என்ன இருக்குன்னு தெரிய வேணாம்.
0: தலைவரே, தலைவரே, இந்தாங்க இதை பிடிங்க.
1: வேலு, என்ன இவ்வளவு பணம்?
0: தலைவரே, குளம் வெட்டந்து மேடை அமைச்சு மைக் செட்டு போட்டிருந்து அப்புறம் இதர செலவெல்லாம் போக நீங்க கொடுத்த பணத்துல மீதி இந்தாங்க பிடிங்க.
1: சரி கொடுப்பா.
4: ஏன் வேலு, தலைவர் சொன்னாருன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறிய. தலைவருக்காக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, அதை செய்வியா?
0: நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். தலைவர் குடும்பத்துல என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்காது.
1: வேலு, நீ என்னப்பா சொல்ற?
0: தலைவரே, உங்களுக்காக என் உயிரை கேளுங்க, இதே இடத்துல தரேன். நந்தினிய மட்டும் கல்யாணம் செய்யணுங்கிறது நடக்காது தலைவரே.
1: அதான் ஏன்னு கேட்கறேன். அப்போ என் பொண்ணு சந்தேகப்படுறியா?
0: ஐயோ, அப்படிலாம் இல்லை தலைவரே, அப்படிலாம் இல்லை. உங்களோட பல வருஷமா இருந்திருக்கிறேன். எந்த பலனும் பயனும் இல்லாம நீங்க காட்டின வேலையெல்லாம் தட்டாம செஞ்சிருக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னா இவ்வளவு நாள் நான் செஞ்ச பொதுநலம் சுயநலமா ஆயிடும். வேலு தலைவர்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்திருக்கிறான்னு புறம் பேசுவாங்க தலைவரே.
1: என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும்னு நினைச்சனே தவிர உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதனால வரும்னு நான் நினைக்கிற வேலு, என்னை மன்னிச்சிடுப்பா.
0: தலைவரே, தலைவரே, என்ன நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம நந்தினிக்கு உங்ககிட்ட சொல்லாமலே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சதும் சொல்லலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க.
1: என்னய்யா, என்ன சொல்ற நீ?
0: ஆமாம் தலைவரே, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து நாளைக்கே நம்ம நந்தினியை பொண்ணு பார்க்க வராங்க. அது என்னவோ தெரியல, நம்ம ஊரையும் உங்க பேரையும் சொன்ன உடனே சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னா
5: பாத்துங்களேன்.
4: தலைவருக்கு மருமக வேலுதான்.
6: ஆமா, வேலுதான்.
4: வேலு தம்பி
0: சொல்லுமா,
4: தலைவருக்கு மருமகனா நீங்க வந்தாதான் ஊருக்கும் நல்லது, தலைவர் குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நான் சொல்றது
6: அதுதான் உண்மை. இந்த ஊர் இப்ப நல்ல விதமா இருக்கிறதுக்கு தலைவரோட சேர்ந்து நம்ம வேலுதான் முக்கிய காரணம். வேண்டும் வேண்டும், வேலு தலைவரோட மாப்பிள்ளையாக வேண்டும்.
4: ஆமா ஆமா, வேலுதான் மாப்பிள்ளை, வேலுதான் மாப்பிள்ளை. அதோ நம்ம நந்தினியும் சந்தலா அம்மாவும் வர்றாங்க.
1: வேலு, நீ என்னப்பா சொல்ற?
0: ஊரே ஆசைப்படும் போது உங்க விருப்பம் தலைவரே. ஆனா நந்தினி கிட்ட ஒரு வார்த்தை.
1: அதுவும் சரிதான், கேட்டுட்டா போச்சு. நந்தினி
3: அப்பா,
1: நீ என்னம்மா சொல்ற சொல்லுமா?
3: அப்பா பேச்ச மீற மாட்டேன், இனிமே எவரு பேச்சும் மீற மாட்டேன்.
1: அப்புறம் என்ன?
2: நல்ல வேலை, கோயில் மணியே அடிக்குது, நல்ல சகுனங்க. வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது எங்க ஊர் தலைவர் நாடகம். எழுத்தாக்கம் ஏ.என். நெடுமாறன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ஊர் தலைவர் சதாசிவமாக லிங்கன்மணி, மனைவி சகுந்தலாவாக ஆர். சிவகாமி, மகள் நந்தினியாக ஆர். சிவரஞ்சனி, வேலுவாக கே. சிவபிரகாசன், வேதவல்லியாக ஆர். விஜயலட்சுமி, முருகனாக எஸ் கிருஷ்ணன்.

கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா இடம்பெறும். தொடக்கமாக இன்பால் உலகங்கள் என்ற பாடலை கேட்கலாம்.

0: பன்னிசை மாலையில் அடுத்து இடம்பெற்ற என்ற பாடல்.
1: இடம்பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. இடம்பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. மனிதர்கள்

பனிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்டீர்கள்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை
1: கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பேய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சௌஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதியமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரிட்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்புக் குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7

0: 5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சு குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அங்கு எத்தனையோ பெண்களும் குழந்தைகளும் கடைக்காரர்களும் சாராயக்கடை பையன்களும் போலீஸ்காரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு மார்பகம் நிறைய மெடல்களும் அடர்ந்து சுருண்ட வெள்ளி நிற தாடியும் கொண்ட உயரமான கிழவன் அரசியல் போலீஸ்காரன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தான். பாதி உடம்பு தரையில் கிடந்தவாறும் பாதி உடம்பு உட்கார்ந்த பவனியிலும் இசாய் கிடந்தான். அவனது முதுகு ஒரு கருகிப்போன கட்டையின் மீது சாய்ந்திருந்தது. தலை வலது தோளின் மீது சாய்ந்து சரிந்து கிடந்தது. வலது கை கால் சராய் பைக்குள் புகுத்தப்பட்டவாறு இருந்தது. இடது கரத்தின் விரல்கள் மண்ணை அள்ளி இருக்க பிடித்திருந்தன. தாய் அவனது முகத்தை பார்த்தாள். நீண்டு பறந்து கிடக்கும் அவனது கால்களுக்கிடையே கிடக்கும் தொப்பியை வெறித்து பார்ப்பது போல் அவனது ஒரு கண் பிதுங்கி நின்றது. வாய் ஏதோ வியப்புற்றது போல் பாதி திறந்து தொங்கியது. அவனது சிவந்த தாடி ஒரு புறமாக சாய்ந்து ஒட்டி நின்றது. மெலிந்த உடம்பும் குறுகிய தலையும் புள்ளி விழுந்த ஒட்டிய முகமும் மரணத்தினால் மேலும் குறுகி சிரித்துவிட்டது போல தோன்றின. தாய் தனக்கு நேராக கையால் சிலுவை கீறிவிட்டு பெருமுச்செறிந்தாள். உயிரோடு இருந்த காலத்தில் அவனை கண்டாலே அவளுக்கு வெறுப்புத்தான் தோன்றும். இப்போதோ அவனுக்காக ஒருவித அனுதாப உணர்ச்சி அவள் உள்ளத்தில் தோன்றியது. இரத்த கரையையே காணும் என்று யாரோ தனிந்த குரலில் சொன்னார்கள். இல்லை, முஷ்டியால் குத்திதான் கொன்றிருக்க வேண்டும். காட்டிக் கொடுக்கிற பயலுக்கு பாடம் கற்று கொடுத்தாகிவிட்டது என்று யாரோ ஒருவன் வக்கரமாக சொல்லிக் கொண்டான். அந்த அரசியல் போலீஸ்காரன் பெண்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே சென்றான். யாரது, யார் இப்படி சொன்னது என்று அவன் பயங்கரமாக கேட்டான். அவனது முன்னிலையில் ஜனங்கள் பயந்து கலைந்து சென்றார்கள். சிலர் ஓடியே போய்விட்டார்கள். யாரோ ஒருவன் வர்மத்தோடு சிரித்து கொண்டான். தாய் வீட்டிற்கு திரும்பினாள். அவனுக்காக யாருமே வருத்தப்படவில்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் அவள். அவளது கண்களுக்கு முன்னால் நெகலாயின் தடித்த உருவம் தோன்றுவது போல இருந்தது. அவன் தனது ஈரமும் இரக்கமுமற்ற குறுகிய கண்களால் அவளை வெறித்து நோக்குவது போலவும் ஏதோ அடிபட்டு விட்டது போல் வலது கையை நுண்டி நுண்டி வீசி வருவது போலவும் அவளுக்கு பிரம்மை தட்டியது. அந்திரேயும் பாவலும் வந்தவுடனே அவள் அவர்களிடம் அந்த விஷயத்தை பற்றி அவசர அவசரமாக விசாரித்தாள். இஷாயை கொன்றதற்காக யாரையாவது கைது செய்திருக்கிறார்களா என்ன? இதுவரை ஒன்றும் கேள்விப்படவில்லை என்றான் ஹஹோல். அவர்கள் இருவரும் மிகவும் மனம் கசந்து போயிருக்கிறார்கள் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். யாராவது நிக்கலாயின் பெயரை வெளியிட்டார்களா என்று மெதுவாக கேட்டாள் தாய். இல்லை என்றான் மகன். அவனது கண்கள் நிலைக்குத்தி நின்றன. அவனது குரலில் தெளிவு இருந்தது. அவர்கள் அவனை சந்தேகிப்பதாய் தெரியவில்லை. அவன் இங்கு இல்லை. நேற்று மத்தியானம் அவன் ஆற்றுக்கு போனான். போனவன் இன்னும் திரும்பவில்லை. நான் அவனை பற்றி விசாரித்தேன். எல்லாம் கடவுள் அருள். அவன் அருள் என்று நிம்மதி நிறைந்து பெருமூச்செறிந்தாள்.

0: ஹகோல் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு தலையை கவிழ்ந்து கொண்டான். அங்கே அவன் கிடக்கிறான். என்ன நடந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளாமல் வியந்து விழிப்பது போல கிடக்கிறான் என்று லேசாக பேசத் தொடங்கினாள் தாய். அவனுக்காக யாருமே வருத்தப்படக் காணோம், யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல காணோம். அவன் அவ்வளவு சிறுமைப்பட்டு கவனிப்பாரற்று கிடக்கிறான். என்னவோ ஒரு உடைந்து விழுந்த உதவாக்கரை சாமானை போல் நாதியற்று கிடக்கிறான். சாப்பாட்டு வேளையின் போது பாவல் திடீரென தன் கையில் இருந்த கரண்டியை விட்டெறிந்துவிட்டு கத்தத் தொடங்கினான். இது எனக்கு புரியவே மாட்டேன் என்கிறது. எது என்று கேட்டான் ஹகோல். நாம் உணவுக்காக கால்நடைகளை கொள்கிறோம், அதுவே மோசம். காட்டு மிருகங்களால் ஆபத்து வரும் என்று தெரிந்தால் அவற்றையும் நாம் கொன்று தீர்க்கிறோம், அது சரிதான். அது எனக்கு புரிகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்கள் மீது பாய்ந்து கடித்து தின்ன முனைந்தால் அவனை நான் மிருகத்தை கொல்வதை போல் கொன்று தீர்க்கத்தான் செய்வேன். ஆனால் இவனை மாதிரி அனுதாபத்துக்குரிய ஒரு ஜந்துவை தீர்த்து கட்டுவதென்றால் இவனை எப்படித்தான் ஒருவன் தாக்க நினைப்பான்? ஹகோல் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். இவனும் ஒரு காட்டு மிருகத்தைப் போல மோசமானவன்தான் என்றான் ஹகோல். நாம் கொசுவை எதற்காக கொள்கிறோம்? நம்முடைய உடம்பிலிருந்து ஒரு துளி இரத்தத்தை உறிஞ்சி விட்டது என்பதற்காகத்தானே? அது உண்மைதான், நான் அதை சொல்லவில்லை. அது எவ்வளவு அருவறுப்பு தரும் விஷயம் என்பதைத்தான் குறிப்பிட்டேன். வேறு வழி இல்லை என்று அந்திரே மீண்டும் தன் தோளை குலுக்கிக் கொண்டே சொன்னான். அந்த மாதிரி ஜந்துவை நீ கொல்லுவாயா என்று சிறிது நேரம் கழித்து கேட்டான் பாவல். ஹகோல் தனது அகன்ற கண்களால் பாவலையே வெறித்து பார்த்தான். பிறகு தாயின் பக்கம் திடீரென திரும்பி தன் பார்வையை மாற்றினான். நம்முடைய கொள்கையின் நலத்துக்காகவும் என்னுடைய தோழர்களின் நலத்துக்காகவும் நான் எதையும் செய்வேன் என்று துக்கமும் உறுதியும் தோய்ந்த குரலில் சொன்னான் அந்திரே. அதற்காக நான் என் சொந்த மகனை கூட கொல்லுவேன். ஆ அந்திரியுஷா என்று திகைத்து போய் வாய்க்குள் முணுமுணுத்தாள் தாய். வேறு வழி இல்லை அம்மா என்று கூறி அவன் புன்னகை புரிந்தான். நமது வாழ்க்கை அப்படிப்பட்டது. நீ சொல்வது சரி, வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் என்றான் பாவல். இதயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தட்டி எழுப்பிய மாதிரி திடீரென உத்வேக ஆவேசத்தோடு துள்ளி எழுந்தான் ஹகூல். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கைகளை ஆட்டிக்கொண்டே சத்தமிட்டான் ஹகோல். மக்கள் இனத்தை நாம் அனைவரும் மனப்பூர்வமாக ஒருவருக்கொருவர் நேசிக்கப் போகும் காலத்தை துரிதப்படுத்துவதற்காக நாம் சிலரை பகைத்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. நம்முடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டை போடுபவர்களை நாம் துடைத்து தீர்த்து விடத்தான் வேண்டும். தனக்கு சுகவாழ்வும் பெயரும் கிட்ட வேண்டும் என்பதற்காக எவனொருவன் பணத்தை வாங்கி கொண்டு மக்களை விலக்கி காட்டி கொடுக்கிறானோ அவனை நாம் அழித்துத்தான் தீர வேண்டும். நேர்மையான மனிதர்களின் மார்க்கத்தை எவனாவது ஒரு யூதாஸ் வழிமறித்தால், அவர்களை காட்டிக் கொடுப்பதாக சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தால் அவனை ஒழித்து கட்டத்தான் நான் முனைவேன். அவனை ஒழித்து கட்டாவிட்டால் நானும் ஒரு யூதாஸ் மாதிரியே ஆகிவிடுவேன். அப்படி செய்ய எனக்கு உரிமை கிடையாதா? ஆனால் நம்மை அடக்கி ஆள்கிறார்களே நமது முதலாளிகள், அவர்களுக்கு மட்டும் உரிமை இருக்கிறதா? படை பலத்தையும் கொலையாளிகளையும் வைத்திருக்க, சிறை கூடங்களையும் வியாபார விடுதிகளையும் நாடு கடத்தும் இடங்களையும் வைத்திருக்க, தங்களது சுகபோகத்தையும் பாதுகாப்பையும் அரணிட்டு பாதுகாக்கும் சகல விதமான கொலை சாதனங்களையும் வைத்து கொண்டிருக்க அவர்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கிறது? சில சமயங்களில் அவர்களது ஆயுதத்தையே பிரயோகிக்க வேண்டிய நிர்பந்த சங்கடத்துக்கு நான் ஆளானேன் என்றால் அது என்னுடைய தவறா, என்னுடைய குற்றமா? இல்லை, நானும் அதை உபயோகிப்பேன். அவர்கள் நம்மை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தால் நானும் சும்மா இருக்க மாட்டேன். நானும் என் கையை ஓங்குவேன். அந்த உரிமை எனக்கு உண்டு. அவர்களில் ஒருவனை ஏனும் நான் ஒரே போடாய் போட்டு கொல்லுவேன். எனக்கு பக்கத்தில் வரும் பகைவனின் தலையை நான் நொறுக்கத்தான் செய்வேன். மற்றவர்களை விட எனது வாழ்க்கை லட்சியத்திற்கு அதிகமான தீங்கிழைக்க முனையும் அந்த பகைவனை நான் அறையத்தான் செய்வேன். வாழ்க்கை எப்படி அமைந்து கிடக்கிறது? ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை நான் விரோதிக்கத்தான் செய்கிறேன். அந்த மாதிரி இருப்பதற்கு நான் விரும்பவும் தான் இல்லை. அவர்களது இரத்தத்தால் எந்தவித பயனும் விளைந்துவிட போவதில்லை. அது வெறும் விருதா இரத்தம், விளைவற்ற இரத்தம் என்பது எனக்கு தெரியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த

0: வணக்கம் மக்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நாடகம் மேடை மேல சில மணி நேரம் நடக்கிற ஒரு கலைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த மேடைக்கு பின்னாடி ஒவ்வொரு கலைஞரும் கடந்து வந்திருப்பது பல வருட உழைப்பு, அனுபவம், சவால்கள், வெற்றிகள், மறக்க முடியாத நினைவுகள். குறிப்பா ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறைக்குள்ள நுழைஞ்சு தன்னோட திறமையை நிரூபிச்சு இத்தனை காலம் பயணிச்சுட்டு வர்றது என்பது ஒரு அழகான, அதே நேரத்துல சவால் நிறைந்த பயணம். ஆசிரியராக மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்து வருபவர், பாடகியாக தன்னுடைய குரலால் இசை ரசிகர்களை கவர்ந்து, அதே நேரத்தில் நாடக கலைஞராக மேடையில் தன்னுடைய திறமையை பதிவு செய்து வருபவர். இப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞர் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட மேடைக்கு பின்னாடி இருக்கும் கதைகளையும் நாடகத்துறையில் அவங்க கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. எஸ், இன்னைக்கு நாம நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து தான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேச போறோம். அவங்களோட நாடக பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: இப்போ மேடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சி, ஒரு ஏதோ ஒரு காட்சி நீங்கள் நடிக்கிறீங்க, அது நடித்து முடித்த உடனே பார்வையாளர்கள்கிட்டேருந்து கிடைச்ச உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுக்கள், கைத்தட்டல்கள் பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: அதான் மேம், இந்த கோரக்கர் நாடகம் நடித்தேன்னு சொன்னீங்களா, அது முடிச்சுட்டு வரும்போது என்னை என் கூட நடித்தவங்க கலைவாணி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் என் கூட தான் நடிப்பாங்க. அவங்க ஓடி வந்து என்னை, நான் அவங்கள அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன், என்னை ஓடி வந்து வேலு தங்கம் நீ நல்லா நடிச்சு தெரியுமா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சி என்னை பாராட்டினாங்க. அப்புறம் ஒரு வயசான பாட்டி மேடையிலேருந்து வந்து ஏறி வந்து மேடை மேலே ஏறி வந்து, அம்மா நீ எப்படி நடிச்சு தெரியுமா, எங்களை எல்லாரையுமே அழ வச்சு நான் அழுதுட்டமா நீ நடிச்சதை பார்த்து அப்படின்னு அந்த வயதான அம்மா வந்து என்னை பாராட்டும் போது எனக்கு அதுக்கப்புறம் தான் என்னுடைய எனக்கு என்ன இருக்கு, என்னோட திறமை என்ன அப்படின்றத உணர முடிஞ்சது மேம் எனக்கு.
1: இப்போ ஒரு நாடகம் நடிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட கோ ஆர்டிஸ்ட், அதாவது கூட நடிக்கிறவங்க கூட சரியான கெமிஸ்ட்ரி இருக்கணும் இல்லையா, அது வந்து நம்ம நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போவீங்க மேம்?
2: எனக்கு ஃபர்ஸ்ட் நிறைய கொடுத்தது எல்லாமே என்னோட தனி கேரக்டர் தான் மேம். ஒரு ஒரு ஒரு கிராமத்து பெண்ணாக இருக்கட்டும், எல்லாமே தனி கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நடிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அந்த லக்ஷ்மி கேரக்டர் சொன்னேன் இல்லைங்களா, அது எனக்கு பெருமாள் கூட நடிக்கணும், அதாவது ஒரு என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஒரு ஜென்ஸு, அவங்க கூட நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். அதாவது லக்ஷ்மி வந்து பெருமாளுடைய காலை பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டு தானே டைலாக் பேசணும, அப்போ பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அப்போது ஒரு மாதிரியாக தான் இருந்தது, ஒரு வேற ஒருத்தவங்களுடைய காலை தோடுறோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் டைரக்டர் சார் என்ன சொன்னாங்க, இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி பண்ணாதான் அதை நம்ம முழுமையாக அதை நம்ம வெளிப்படுத்த முடியும், கேரக்டருக்குள்ளே வாமா, இதெல்லாம் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நடிக்க வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரதர்ஸா சிஸ்டர்ஸா அண்ணனா தம்பியா நீங்க ஒரு அப்பாவுக்கு கால் பிடிக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கோங்க, உங்க வீட்டில் உங்க அப்பாவுக்கு கால் பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் எங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன், ஏன்னா வயசானவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே நான் அந்த பெருமாளுடைய காலை பிடிச்சி விட்டேன் மேம். அது நான் கொஞ்சம் நல்ல அனுபவமா இருந்தது.
1: நகரங்களில் நாடகம் போடுவதற்கும் கிராமங்களில் நாடகம் போடுவதற்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்துருக்கீங்க மேம்?
2: நிறைய பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை எப்போ வருவாங்க, எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மேம். நகரத்தில் இப்போலாம் மோஸ்ட்லி

0: அந்த நாடகத்துக்கு அவ்வளவா இல்லை. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க சிஸ்டம் பார்க்கறதும் சினிமா பார்க்கறதும் மொபைலில் பார்க்கறதுமே கரெக்டாக இருக்காங்க. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பண்ணும்போது கிராமத்து மக்களை விட நகரத்தில் அவ்வளவா இல்லை மேம். கிராமத்து மக்கள் தான் இன்னைக்கும் மேடை நாடகங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க மேம்.
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ எப்பவுமே பாராட்டுக்கள் எந்த அளவுக்கு ஒரு கலைஞர்களுக்கு இருக்கோ அதே மாதிரி கிரிட்டிசிசமும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நீங்க நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வீங்க மேம்?
1: அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க, அது வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் வாங்கினது இல்லை. அதான் சொன்னேன்னு என் கூட ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க, அவங்க அந்த டைலாக மறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ ஒரு குழந்தை குட்டி பொண்ணு நடிச்சாங்க, அவங்க பயத்துல சுத்தமா மறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா தான் அந்த பாப்பாவை திட்டினாங்க, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நீ பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா பண்ணல, ஸ்டேஜில் போயிட்டு இப்படி பண்ணிட்டே, நீ எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணணும், உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேன், இப்படிலாம் பண்ணிட்டேம்மா அப்படின்னு அந்த குழந்தைய திட்டாங்க. அந்த குழந்தை அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் நான் போய் சொன்னேன், இந்த வயசுல இவ்வளோ தூரம் நடிக்க வந்ததே பெரிய விஷயம் மேம், மறதின்றது எல்லாருக்கும் வரும், இதை நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க தானே ஒரு அம்மா தானே குழந்தைய ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மோஸ்ட்லி எல்லாரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம். ஆனா அந்த குழந்தை அப்ப ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே நான் எதுக்கும் நடிக்க வரமாட்டேன் அங்கிள் அப்படின்னு அழுதாங்க. அப்ப நாங்க எல்லாருமே சொன்னோம், தவறுடா, நாங்கெல்லாம் எவ்வளவு டைலாக் மறந்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு நாங்க எங்களை இது பண்ணி அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி அங்க அவங்க நடந்துகிட்ட விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு மேம்.
0: ஒரு நாடகத்தை நீங்க சிறப்பா முடிச்சிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா முடிச்சிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம். நமக்கே தெரியும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு, ஆனா அது மத்தவங்க வந்து நம்மள பாராட்டும் போது அப்படியே நமக்கு காத்துல மிதக்குற மாதிரி இருக்கும் மேம். எப்படி சொல்றதுன்னு அப்படியே நம்மளுடைய கூஸ் பம்ஸ் வந்துடும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆயிடும். அப்படியே நம்மள நான் எங்கேயோ போயிடுவேன், வெறும் வேற உலகத்துக்கு போயிடுவேன், பரவாயில்லையே நம்ம எல்லாரும் அப்ரிசியேட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோமே, வெல்விழி வெரி குட் வெரி குட் அப்படின்னு எனக்கே நான் சொல்லிக்குவேன் மேம். இப்படி நிறைய நடந்திருக்கு. அது அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல காமிக்கும் போது என் பசங்க என்ன ரொம்ப கட்டி பிடிச்சி, அம்மா நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, இந்த இடத்துல இது கியூட்டா பண்ணிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அலாதியான ஒரு ஆனந்தம், அதை வார்த்தைகளால வெளிப்படுத்தவே முடியாது மேம்.
0: இப்போ ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் என்ன, தடை என்ன மேம்?
1: இது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா நிறைய நான் எனக்கு உடனேலாம் யாரும் டைலாக் கொடுக்கல மேம், நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், நானே வாண்டடாக போய் கேட்டிருக்கேன், சார் எனக்கு எங்களுக்கெல்லாம் நாடகத்துக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா, வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல, ஏமா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வராதுமா, நீங்கள் ஏமா இதுக்கெல்லாம் வரீங்க, பாட்டு பாடுறீங்களா, கவிதை படிக்கிறீங்களா, அதோட முடிச்சுக்கோங்க, இதெல்லாம் வராதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வராது அப்படின்னு எப்படி அவங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னும் போது நான் வீட்டில் போய் சில டைமில் அழுதுருக்கேன். அப்போ நான் என்ன நானே சமாதானப்படுத்துங்க, விடுவெல்விழி நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்போது தானாக நமக்கு வரும் அப்படின்னு நான் என்ன நினச்சிக்கும் போது தான் அந்த கேரக்டர் வந்தது மேம். அப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் பெருசாலாம் கொடுத்தா நீங்கள் பண்ண மாட்டீங்கம்மா, இப்போ நான் குட்டி குட்டியாக டைலாக் கொடுக்குறேன்னா இதை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டு போனால் போதும் சரியாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் இதெல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க மைண்ட் செட்டில் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தகர்த்து எங்களால் எல்லா டைலாகுமே பண்ண முடியும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு கேரக்டர் நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு அவங்கள அவங்களே மாத்திக்கிறாங்க, சாரிம்மா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்.

0: சூப்பரா பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல அப்படின்னு அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்தது மாம் அந்த தருணம்.
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்போ சமூக பிரச்சனைகளை வெறும் பேச்சாக சொல்வதை விட நாடகங்கள் மூலம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்?
2: ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா ஒரு டயலாக பண்ணும்போது, ஒரு கேரக்டர் பண்ணும்போது, நமக்கு நாமளே பண்ணல, நம்ம கேரக்டரா வாழறோம். அப்பதான் அதை சரியா பண்ண முடியும். ஏன்னா அந்த கேரக்டர் நிறைய பேர் இந்த சமுதாயத்துல இருப்பாங்க, நிறைய குடும்பங்கள்ல அந்த விஷயம் நடக்கும். அப்ப அதை பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க அப்படியே அவங்களோட அவங்களும் அந்த கேரக்டராவே மாறி, இது நம்ம வீட்டுல நடந்தது இல்ல, இப்படிலாம் நடந்தது இல்ல நம்ம வீட்டுல. ஆமா, சச்சே, அப்ப நம்ம இதை பார்த்து தப்பு பண்ணிருக்க கூடாதுல, இதனால தானே நம்ம குடும்பமே சிதைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள மாத்திக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து, நாங்க நடிக்கிற நாடகத்தை பார்த்துட்டு எங்க கிட்ட வந்து சொல்லி, ஐயா அம்மா நீங்க நான் பண்ணது என் குடும்பத்துல நடந்தது, அது அப்படியே எனக்கு கண் முன்னாடி காட்சியா பார்த்த மாதிரி இருக்கு, நான் நாளைக்கே போயிட்டு என் மனைவி போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், இனிமே நான் சண்டையே போட மாட்டேன் என் குழந்தைங்கிட்ட என் மனைவி கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது மேம், அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளால நாம கேரக்டர் நடிச்சிட்டு வந்துடுறோம் ஒரு நாடகத்துல, அது ஒரு நாடகம். ஆனா அந்த நாடகத்தை பார்த்து உண்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்குது அப்படின்னும் போது, இதை விட ஒரு சந்தோஷம் வெற்றி என்ன மேம் இருக்கு?
1: இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நாடக கலையின் வீச்சு எவ்வளவு சவாலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இது ரொம்ப சவால் தான் மேம். ஏன்னா எல்லாருமே டெக்னாலஜி வச்சுட்டு நாங்க வேற மாதிரி பாத்துக்கிறோம், ஏஐ மூலமா நாங்க அதை பண்ணிக்குவோம் இதை பண்ணிக்குவோம், யாரை வேணாலும் எப்படினாலும் நாங்க கேரக்டரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதனா, உண்மையான மனிதனா ஒரு கேரக்டரை பண்ணும்போது அந்த டயலாக பேசி உண்மையா நடிச்சு அதை மக்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய மனசுல நாங்க கேரக்டரா நிக்கிறோம்ல மேம். இந்த ஊர்ல இருந்து இந்த இவங்க வந்தாங்க, இந்த நடிச்சாங்க, அதுல இந்த கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஒவ்வொரு கேரக்டர் பத்தி சொல்லும் போது அது ரொம்ப சவாலதா மேம் இருக்கு. என்ன மேம் பண்றது, எல்லா சவால்களையும் மீறி வந்துதானே ஆகணும். எப்படி இருந்தாலுமே உண்மையா பண்றதுக்கு எல்லாமே நல்லாதான் மேம் இருக்கு.

0: டெக்னாலஜி டெக்னாலஜி அது போயிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம், நாங்க எங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
1: இப்போதைய இளம் தலைமுறையினர் நாடகங்களை பார்க்க வருகிறார்களா மேம்? இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நாடகம் பார்க்க வராங்களா? அவங்க மேடையை நோக்கி நம்ம எப்படி கூட்டிட்டு வர்றது? நாடகம், நாடகம்னு ஒரு கலை இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எப்படி நினைக்க வைக்கிறது?
0: நான் பார்த்த வரைக்குமே மேம், இப்போ நிறைய பசங்க வராங்க மேம். ஒரு சமயம் டைம் பாஸ்க்காக வராங்களா இல்ல வேற சும்மா போய் பாப்போமே அப்படின்னு வராங்களான்னு தெரியல. ஆனா இப்ப வராங்க மேம். முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் வராங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து பாக்குறாங்க. அது பாக்குறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு மேம். பரவாயில்ல, நம்ம சின்ன பசங்களுடைய மனசையும் பிடிச்சிருக்கிறோம், வயதானவர்களுடைய மனசையும் பிடிச்சிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் மனசை பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல மேம்.
1: கண்டிப்பா
0: அதுலயும் இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நல்லா இருக்கு மேம், மகிழ்ச்சியா இருக்கு.
1: இப்போ இந்த தெருக்கூத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இது போன்ற நம்மளோட பாரம்பரிய கலைகளுக்கும் இப்போ இருக்கிற நவீன நாடகங்களுக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாலமா இருக்கிற விஷயம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: எல்லாமே உறவுகள் தான் மேம். அது அந்த காலமா இருக்கட்டும் இந்த காலமா இருக்கட்டும், எல்லாமே உறவுகள். ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அடங்கியிருக்கும் மேம், உண்மையாவே நடந்திருக்கும். அது ஒண்ணுதான் ஒரு மனிதனை கூட்டிட்டு வந்து அங்க விடுது. போன தடவை, போன வருஷம், ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, இப்ப எல்லாமே கம்பாரிசன் தான். போன வருஷம் நடத்தினாங்க ஒரு குரூப் வந்து நாடகம் பண்ணாங்க இங்க, இப்ப என்னதான் பண்றாங்க போய் பாப்போமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட வரவங்க இருக்காங்க. அவங்கள அந்த முழு மனசோட அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கும் கிடைக்குது, பாக்குற ஆடியன்ஸ்க்கும் கிடைக்குது மேம். அது நல்லா இருக்கு.
2: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.
3: போலீஸ்
4: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்ளோ பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
3: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மாமா.
3: ஹாய்.
6: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளி நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்போ வந்து நாடகத்துறையில பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு? இப்போ புதுசா வந்து நான் நாடகத்துல நடிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: பெண்கள் எல்லா இடத்துக்குமே வரணும் மேம். ஏன்னா ஆனா குடும்பத்துல அவங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். குடும்பத்துல யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அதுல போகவே முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயே அங்க போற அப்படின்னு ஒரு கணவன் மனைவிக்கா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே அம்மா நீங்க போறது எனக்கு பிடிக்கலாமா, நீங்க போகாதீங்கன்னு குழந்தைகளும் பெர்மிஷன் கொடுக்கணும். அவங்க சம்மதிக்கலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பெண் ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா, அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது, ஊக்கப்படுத்துறது முதல் ஆளா அவங்க குடும்பம் மட்டும்தான். அவங்க குடும்பத்தோட சம்மதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க எல்லா துறையிலுமே அருமையா ஜெயிக்கலாம். அதனால அவங்க ஒரு பெண்ணை அவங்களுடைய துறையில வெற்றி பெறதுக்கு காரணம் முழுமையா இருக்கிறது, அவங்களுடைய குடும்பத்துடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் மேம்.
1: கண்டிப்பா. இது வரைக்கும் நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கனவு இருக்கா மேம்?
0: இது வரைக்கும் நடிச்சதுல எனக்கு நடிக்காத கேரக்டர் நிறைய இருக்கு மேம். நான் நடிச்சிருக்கிறது கொஞ்சம் தான் நடிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, வீர தமிழரசி வேலு நாச்சியார், அவங்களுடைய கேரக்டர்லாம் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மேம். அவங்களுடைய வாழ்க்கையை வர இப்ப சொல்லியிருக்காங்க, ஏன்னா எனக்கு வரல, அதுல நடிச்சேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்ப வரும்னு காத்துக்கிட்டு

0: bakalım.
1: இப்போ வந்து நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நாடகங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரியான திட்டங்கள் ஏதாவது கூட இருக்கா?
0: இது வரைக்கும் தோணுனது இல்லை மேம். பாப்பையன் ஒரு டைரக்டர் என்ன சொல்லித்தராங்க, ஒரு கேமராமேன் எப்படி பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். எனக்கு அதில் போகிறது எல்லாமே நான் இதில் பாடணும்ன்ற ஒரு ஆசை மட்டும்தான் வரும் நடிக்கணும்னு. இது வரைக்கும் இந்த ஆசை எனக்கு வந்ததில்லை. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியல மேம், பார்க்கலாம்.
1: இப்போ இருக்க இளைஞர்கள் நாடகத்துறைக்கு வரணும் அப்படின்னா ஒரு சீனியரா நீங்க வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்?
0: ஏனோ தானோ இருக்காம நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அப்பப்போ நல்லபடியா பயன்படுத்தி அதுல நாம தனியாளா ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா நமக்கு நாம தனியா தெரியணும்னா நம்மளுடைய முழு முயற்சி ரொம்ப முக்கியம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் மேம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுடைய கம்பல்ஷனால நம்ம எது பண்ணாலும் பண்ண முடியாது. எனக்கு ஆசை இருக்கணும், நான் அதை முழு மனதோட முயற்சி பண்ணாக்கா எல்லாருமே நல்லா பண்ணலாம். நிறைய வரணும் மேம், எல்லாரும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
1: இப்போ இந்த நடிப்பு பயணத்தை தாண்டி உங்களோட நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கலைகள், பொழுதுபோக்குகள் அது மாதிரி இருக்கா?
0: என்னுடைய பொழுதுபோக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாடுறது தான் மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ஒரு கர்நாடிக் சாங் பாடினேன். என்னுடைய மியூசிக் மேம் அவங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எங்கள் மியூசிக் மேம் சொல்லுவாங்க, நீ நல்லா பாடுறடா. என்னை டெய்லி என்ன அவங்க தினமும் என்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க, பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அந்த ஆசை அவங்க பாடுறத கேட்டு கேட்டு தான் எனக்கு பாடணும்னு ஆசை வந்தது. பாடுறதுனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னுடைய உயிர்.
1: இப்போ வந்து வாழ்க்கையே நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா உங்க வாழ்க்கையில நாடகம்னு ஒரு பாட் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாறி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதை நீங்க திரும்பி பார்த்துருக்கீங்களா? நாடகம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, மிகப்பெரிய பரிசா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: எஸ் மேம், இந்த நாடகத்துறைக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை பாராட்டியிருக்காங்க. நீ உனக்குள்ளே நிறைய திறமை ஒளிஞ்சிகிட்ருக்கு வெல்விழி, உனக்கு அந்தந்த காலம் வரும்போது தான் தெரியுது உனக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெண்ணாக நம்ம கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஆசை நிறைய இருக்குது. நிறைய திறமைகளை என்ன நான் வளர்த்துக்கணும் மேம். இன்னும் எவ்வளோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், நிறைய வாய்ப்புகள் இறைவன் எனக்கு கொடுக்கணும். அதில் நான் ஒன்று ஒன்றுமே என்னுடைய முழு மனசோட திருப்தியாக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும், எல்லோரும் என்னை பாராட்டணும். ஏன்னா எல்லார் மனிதருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம ஏன் இதை பண்ணுறோம், நம்மளை பாராட்டணும், பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு தான். அது மூலயமா சின்ன சின்ன அவார்ட்ஸ்கள் கிடைச்சதுனால எனக்கு அது ரொம்ப என்னை இன்னும் ஊக்கப்படுத்துது. இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு. எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நழுவ விடாமல் எல்லாத்தையும் நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் மேம் என்னுடைய முயற்சியால். அந்த என்னோட இதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் இந்த கலையில இருக்கிறது.
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ இறுதியா வந்து நம்ம நேயர்களுக்காக நீங்க நடிச்சதுலயே ரொம்ப பிரபலமான இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸ் பேசி காமிக்க முடியுமா எங்களுக்காக?
1: அதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த கோரக்கர் நாடகம். அதுல வந்து கோரக்கர் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார மனிதனா வந்து எங்க வீட்டுல வந்து முதல் நாள் அவங்க பிச்சை கேட்பாங்க. அன்னைக்கு வந்து அமாவாசை, அப்ப நம்ம வீட்டுல படைப்போம் இல்லைங்களா. அப்ப நம்ம வீட்டுல வந்து கேட்கும் போது அப்ப காக்காவுக்கு வைக்கிறதும் சரி, அவ அன்னைக்கு வந்து கேட்டா அப்ப வந்து அவர் கேட்பாரு, அம்மா எனக்கு பிச்சை போடுங்க பசிக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆத்ம திருப்தியோட அந்த நான் குடுக்கறேன், ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி நல்லவர்கள் வந்தாதானே எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நான் எடுத்து சமைச்ச சாப்பாடுலாம் குடுக்கறேன். அந்த ஐயா என்ன பண்ணுவார்னா, கோரக்கர் ஐயா, அவர் கோரக்கர் ஐயான்றது எனக்கு தெரியாது இல்லைங்களா, அடுத்த நாளும் அதே மாதிரி வராரு. அப்ப வந்து என்கிட்ட திருப்பி அவர் கேட்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஆமா ஐயா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உன் மனசுல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் என்ன உனக்கு தினமும் வடிச்சு வடிச்சு கொட்டுற அன்னபூர்ணியா நான் உனக்கு, என் வீட்டுல நான் இப்படியே உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேனா நான் உன்ன மாதிரி திருவோடு ஏந்தி தெருவில் அலைய வேண்டியதா ஐயா, நானு போயா நான் என்ன இங்க வடிச்சு வடிச்சு கொட்டினு யார் யா வருவான் என் வீடு தேடி, அவங்க குண்டான்லையும் ஆண்டாவிலையும் கொட்டுறதுக்கா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன ஆண்டி ஆக்கலான்னு பாக்குறீங்க ஐயா, நீ போயா போய் உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடுற வேலைய பாருயா நீ அப்படின்னு நான் அந்த கோரக்கர் ஐயா கிட்ட பேசுவேன். அப்ப அவரு என்ன எதுவுமே பண்ணாம அமைதியா போவாரு, என்ன இவருக்கு சூடு சொர்ணம் ஏதாவது இருக்கா, இவ்ளோ கேக்குறமே என்னையா நீங்க மனுஷனா என்ன நீங்க அப்படின்ற மாதிரி நான் அவரு மூஞ்சால எடுத்துரைஞ்ச மாதிரி பேசிருவேன். அப்பவுமே அவரு சாந்தமா அம்மா பசிக்குதுமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ என்ன ஆகுனா அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். அப்ப திருப்பி பேசும்போது அப்பதான் தெரியும் அவரு கோரக்கர் சுவாமி அப்படின்றது. அப்பதான் நான் என்ன பண்ணுவோம், அவர் அடுத்த நாள் வரும்போது சுவாமிகளே என்ன மன்னிச்சு விடுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் இப்படி பேசிட்டேன், ஒரு நிமிஷம் உட்காருங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச மெதுவடையும் பாயாசத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு நான் உள்ள ஓடி அவருக்கு அந்த பாயாசமும் மெதுவடையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அந்த கேரக்டரும் அந்த டயலாகும் ரொம்ப நல்லா நல்லா லாங்கா போகும் மேம், ரொம்ப நல்லா இருக்கும், அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டயலாக் மேம். கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பேசுறது நல்லா ரொம்ப நக்கலா பேசுறோம் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு மறக்க முடியாத டயலாக் மேம், என்ஜாய் பண்ணி பண்ண நான் அது.
0: சூப்பரா பண்ணீங்க, நானே அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன்,
1: நன்றி மேம்.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேம்.
1: நன்றி மேம், நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தீங்க, இதுக்கு தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க.

0: நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கும் நன்றி.
1: நன்றி மேம்.
2: இன்னைக்கு நாடகத்துறையின் பயணங்கள் நிகழ்ச்சி திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடைய கலை பயணத்தின் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்டீங்க.

0: நேரம் 1:57. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

உங்கள் மனதிற்கு இதமான பசுமையான நினைவுகளை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை நிகழ்ச்சி. அடுத்து காதல் கிளிகள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.

குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம்.

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: சேந்திசை பாடற் பயிற்சி எஸ் ஏ குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொண்டோம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் நிராரணை 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கடத்தூர், பனமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் கள்ளன்றி, நீலகிரி மாவட்டம் மவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், வென்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ்

0: இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திண்டுக்கல் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. அதிக வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இதே வானிலை 31ஆம் தேதி அன்றும் தொடரும். வரும் 1ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி வரும் 1ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டர்.
1: நமஸ்கார், ஆகாஷ்மணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. प्रधानमंत्री जनधन योजना के आज 12 वर्ष पूरे हो गए हैं। ये देश में वित्तीय समावेशन के परिदृश्य को बदलने की दिशा में प्रमुख पड़ाव है। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि पिछले 12 वर्षों में जनधन योजना के अभूतपूर्व परिवर्तनकारी परिणामों का प्रभाव बेमिसाल है। श्री मोदी ने कहा कि जनधन योजना वित्तीय समावेशन को बढ़ावा देने और देश के लोगों को सशक्त बनाने में महत्वपूर्ण भूमिका निभा रही है। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा कि जनधन योजना के अभूतपूर्व

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. நேரம் 5:02:15. மாலை நேர நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நீர்லி, இந்த இனிமையான பொன்மாலை பொழுதில் மகன் தொடர்பான பாடல்கள், அருமையான கவிதைகளையும் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கேட்டது எல்லாம் கிடைக்கும் வரம் பெற்றேன் மகனாக நீ கிடைத்த பிறகு.

சித்ராவின் குரலில் நாம் கேட்ட அந்த பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்பட பாடல். தன் பிள்ளை வளர்வதை கண்குளிர பார்ப்பதை விட பெற்றோர்களுக்கு வேறு என்ன பெரியதாக மகிழ்ச்சி இருக்க முடியும்? என்ன நேர்களே, இதயம் திருடி நீ சிரிக்க தெய்வத்தின் சாயல் தெரிகிறதே என் பிள்ளையின் முகத்தில்.

நேரம் 5:15. ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. மகன் தொடர்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை தூக்கி கொண்டு நடக்கும் தருணத்தில் உணர்கிறேன், என் வாழ்க்கை என் கையில் இல்லை என்று.

நேரம் 5:30. ஒரு அறிவிப்பு. மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பொன்மலை பொழுதில் அடுத்தது. உண்மையான அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணர்ச்சிகளினாலும் எண்ணங்களினாலும் மட்டுமே சொல்ல முடியும். இது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக கே கே பாடிய பாடல்.

மகனே, உன் உதடுகள் புன்னகையால் மலரட்டும், உன் உள்ளம் அன்பால் நெறியட்டும், உன் கனவுகள் விண்ணைத் தொடட்டும்.

0: நிறைவு பெற்றது பொன் மாலை பொழுது. இனிமையான மாலை பொழுதில் உங்கள் உள்ளங்களை ரசிக்க வைத்ததா மகன் தொடர்பான பாடல்களும் கவிதையும்?
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 5:30. நேர்களினை கேட்கலாம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payment sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வது இது 4வது முறையாகும். அங்குள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வுகள் பள்ளியில் மத்திய ஆசிய ஆய்வுகள் துறையின் பேராசிரியரான திரு ராஜன் குமார் செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த இரு தலைவர்களிடையே நிகழும் இந்த சந்திப்புகள் உஸ்பெகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள ஆழமான உறவுகளை எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகாத்தும் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை ஆய்வு செய்து எதிர்காலத்திற்கான செயல்திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். மேலும் விக்சித் பாரத் 2047 மற்றும் உஸ்பெகிஸ்தான் 2030 ஆகியவற்றின் பகிரப்பட்ட வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுத்து செல்வது குறித்த கண்ணோட்டங்களையும் அவர்கள் கலந்து ஆலோசிக்க உள்ளனர். பிரதம் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் இணையற்ற தாக்கத்துடன் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மாற்றத்தை இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் வழங்கியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
3: நாடு முழுவதும் நிதி மேலாண்மை மற்றும் மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் ஜன்தன்

0: யோஜனா திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும், இதன் மூலம் மொத்த வைப்புத் தொகை 317,000 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2014 இதே நாளில் தொடங்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சியாக அனைத்து இந்தியர்களுக்கும் வங்கி சேவைகளை எளிதாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 78% கணக்குகள் கிராமப்புறம் அல்லது பகுதி நகர்ப்புறங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்துள்ளது என்றும், கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உள்ள பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த

0: வங்கிக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்துள்ளது என்றும், கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உள்ள பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடன் கொண்டாடினர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ரக்ஷாபந்தனின் முக்கியத்துவம் உடன்பிறப்புகளின் பந்தங்களை தாண்டிய பிணைப்பு என்றும், ரக்ஷாபந்தன் என்னும் புனித நூலை குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் மரங்களில் கூட கட்டலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அழகான உறவை குறிப்பது ரக்ஷாபந்தன் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பாசம் மற்றும் நல்லிணக்க பிணைப்புகளை ஆழப்படுத்தி அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரக்ஷாபந்தனையொட்டி இன்று நடைபெற்ற விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்றார். அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநில வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜைகளிலும் அவர் கலந்து கொண்டார். உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலம் கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரிகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 6 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். முன்னதாக டொரண்டோவில் கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடனான பேச்சுவார்த்தைக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிதித்துறை சார்ந்த பிரச்சினைகளில் ஆழமான ஒத்துழைப்பு குறித்தும் இரு அமைச்சர்களும் விவாதித்தனர். இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. எல்லையின் இருபுறமும் 1545 பேர் இன்னும் காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புக் குழுக்கள் ஆற்றங்கரையிலும் தன்மைப்படுத்தப்பட்ட குடியிருப்புகளிலும் உயிர் பிழைத்தவர்களை தேடியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்களை மீட்டு வருகின்றனர். இருப்பினும் போதே கோஷி நதி அமைப்பின் மூலத்திற்கு அருகில் புதிதாக உருவான தடுப்பு ஏரி குறித்தும், அதில் ஏற்படும் உடைப்பு மற்றொரு நீர்பெருக்கத்தை தூண்டி பேரழிவை மேலும் தீவிரமாக்கி மீட்புப் பணிகளுக்கு தடையாக அமையக்கூடும் என்றும் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். நேபாள பாதுகாப்பு படையினர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து 800 மேற்பட்டோரை வெளியேற்றியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இந்தியா மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் உள்ள 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அவர்களை கண்டறிந்து மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை திரிசூலி 1 ஆற்று மின் திட்டத்தின் 63 தொழிலாளர்கள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் உட்பட 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாள அரசின் பிற அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அமைச்சகம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். காத்மாண்டு மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்கள் இந்தியர்களின் நிலை மற்றும் நல்வாழ்வு குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்கியதாக திரு ஜெய்சங்கர் தமது ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேடுதல் மற்றும் வெளியேற்றும் முயற்சிகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்து மனிதாபிமான உதவிகளை இந்தியா அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் பேசுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லி

டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றும் சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்ட முன்வரைவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தாக்கல் செய்ய முயன்றார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வேலைவாய்ப்பில் மோசடி, மணல் திருட்டு, சீட்டு மோசடி ஆகியவற்றை இந்த சட்ட மசோதாவில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டினர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் சட்டத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதம் நடத்தி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரின் அனுமதியோடு முழு சட்ட திருத்தம் பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும் அதுவரை இந்த சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியின் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபாபினோ கொரோனாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்திற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினா க்ராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நிதின்குமார் சிங்கா மணிஷ் இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உட்பட 8 பங்கேற்க உள்ளன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 நிறைவு பெற்றுள்ளது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தீயுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतल बड़कमी ग्राम वो अंजुर्मी उद्यम सभयमा
4: अरुण पयिर காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேர்களின் கேட்கலாம் மனோரஞ்சிதம். பக்தி பாமலையால் தொடுத்து வருகிறது பக்தி பாடல்கள். பாடல் வரும் நேரம் 6:21:20. தொடக்கமாக சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டும். நேரம் 6:31:17. வானொலி வந்தியத்தில் அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ஒலிக்கிறது பாடல்.

நேரம் 6:37. 8 மனோரஞ்சிதத்தில் அடுத்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

ஒலித்த குரல் மகாநதி சோபனா பாடியது. நிறைவு பெற்றது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:51. நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராம 1000 காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பணி செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 7:15 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:02 முதல் 7:15 7:25 முதல் 8 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 தீன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில்

உரம் தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். ஈர நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின். நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். 12:00 துலாக்கோல். நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை. சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் பி. மார்டின் ஜோசப். மாணவர் எம். மெர்சிபா. சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என். ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை மற்றும் டாக்டர் ஆர். பிச்சுமணி ஐயர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 4:00 மௌன கீதங்கள். திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை கங்கை அமரன். கதை வசனம் இயக்கம் கே. பாக்யராஜ். 5:00 இளைய பாரதம். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்ஸ்வி நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி எம். எஸ். நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேசிய இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபா கா. சாரதா அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல். காலை 7:45 வணக்க மக்களை. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழியினேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும் மெலடி மேஜிக். 11:47 முதல் 12:00 வரை 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்கு தோழா நேரலை. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள்.

விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 மணிக்கு அலையோடி விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை தவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 முதல் 9:48 வரை நடிகர் நிலாய் மித்தஷ் பங்கேற்கும் தி அஸ்வினி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன், வாசித்தவர் சி நாராயணசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணியளவில் கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திருக்குறள் வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கினார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் 2026 புதுச்சேரி சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு திருத்த சட்ட முன்வரைவை தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு செந்தில்குமார், திரு கார்த்திகேயன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு கார்த்திகேயன், சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு ஆகியோர் பேசுகையில் மணல் கடத்துபவர்களும் இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மணலின் அளவு குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு ஆகிய 2 ஆறுகள் ஓடுகிறது. இந்த ஆறுகளின் கரையோரம் இருப்பவர்கள் கொஞ்சம் மணலை தங்கள் இல்லத்தின் தேவைகளுக்காக எடுத்து வரலாம். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யும் அபாய நிலை உள்ளது. அதேபோல் தமிழகத்திலிருந்து கோவில் உள்ளிட்ட பணிகளுக்காக மணல் எடுத்து வருபவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம். எனவே மணல் அளவு உள்ளிட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது என்றும், தீபாவளி குலுக்கல் சீட்டு பலர் நடத்துகின்றனர், சிலர் தராமல் விட்டுவிடுகின்றனர். மேலும் அரசு பங்கேற்புடன் நேரு வீதியில் பரிசு குலுக்கல் வழங்கும் வணிக திருவிழாவை நடத்துகிறது. இதனை முதல்வர், அமைச்சர்கள் திறந்து வைக்கின்றனர். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இதற்கெல்லாம் உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றனர். இதனையடுத்து உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசுகையில், குண்டர் சட்டம் தொடர்ச்சியாக குற்றங்கள் செய்பவர்கள் மீதுதான் பதிவு செய்யப்படும், உறுப்பினர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றார். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், தற்போது உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தைப் போல் மேலும் பல உறுப்பினர்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம், அதனை சட்டப்பேரவை அலுவலகத்தில் கடிதம் வாயிலாக தெரிவியுங்கள், அதுவரை இந்த சட்ட திருத்த மசோதா ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறி ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதத்தில் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு AKD ஆறுமுகம் பேசுகையில், புதுச்சேரியை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் செயல்படும் முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி மாநிலம் மேலும் பல உயரங்களை தொட்டிட வாழ்த்துகிறேன் என்றார். உயர்கல்வி மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்கும் வகையில் இலவச பேருந்து போக்குவரத்து வசதி, 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்குவது, 150 மாணவர்களுக்கு மாதம் 10,000 உதவித்தொகையுடன் தகவல்

தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் மூலம் 12 மாத காலத்திற்கு டிஜிட்டல் பயிற்சியும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை உருவாக்குவதற்கும் பயனுள்ளதாக அமையும் என்றார். புதுவையில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ₹3000 மதிப்புள்ள பரிசு பட்டகம், சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 15,000 ₹25,000 உயர்த்துவது, அரசு துறைகளில் சுமார் 1,000 பணியிடங்கள் நிரப்பும் அறிவிப்பு, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களின் திருமண நிதி உதவித்தொகை 40,000 ₹1,00,000 உயர்த்தும் அறிவிப்பு, விதவைகளின் மறுமண உதவித்தொகையை ₹1,00,000 உயர்த்துவது, பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ₹41 உயர்த்த இருப்பது, புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தும் அறிவிப்பு, தட்டாஞ்சாவடியில் 21 ஏக்கர் பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலமும் தொழில் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் காரைக்காலில் 213 ஏக்கர் பரப்பளவில் பல்துறை சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நவீன வசதிகளுடன் கூடிய ஐகானிக் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் அறிவிப்பு உள்ளிட்ட திட்டங்கள் வரவேற்கக்கூடியவை என்றார். புதுச்சேரி மாநில வளர்ச்சியே இலக்கு என்ற உயர்ந்த நோக்குடன் செயல்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள முதலமைச்சருக்கு இந்திரா நகர் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதத்தில் பாஜக எம்எல்ஏ திரு ஜான்குமார் பேசுகையில், புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது குறிக்கிட்ட சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சிறப்பு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென்றால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இயற்கை சீற்றத்தால் பேரழிவு ஆபத்து, அரசு திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த முடியாத நிலை ஆகியவை இருக்க வேண்டும். இவை மூன்றுமே புதுச்சேரியில் இல்லாததால் சிறப்பு மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றார். சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு, மாநில அரசின் வருவாய் ₹9,000 கோடியாக உயர்ந்துள்ளது, தற்போது மத்திய அரசு ₹3,000 கோடி நிதி தருகிறது, மாநில அந்தஸ்து அளித்து நிதிக்குழுவில் சேர்த்தால் பங்கீடாகவே ₹4,000 கோடி கிடைக்கும், தன்னிறைவு பெற்றுள்ள புதுச்சேரியை மத்திய அரசு அடிமையாக வைத்துள்ளது என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பேசுகையில், மாநில அந்தஸ்து வழங்க கோரி பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஆனாலும் கிடைக்கவில்லை, எதிர்ப்பை தெரிவிக்காவிட்டால் எப்படி கிடைக்கும், எனவே எதிர்ப்பின் குறியீடாக சட்டப்பேரவைத் தலைவர் பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்றார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், பேரவையை ஒத்திவைக்க முடியாது, மாநில அந்தஸ்துக்காக எம்எல்ஏ பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் முதலில் ராஜினாமா செய்துவிட்டு எதிர்ப்பை காட்டுங்கள் என்றார். அப்போது குறுக்கிட்ட பாஜக எம்எல்ஏ திரு ஜான்குமார், முதல்வர் டெல்லி சென்றால் 2 வாரத்தில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றும், மாநில அந்தஸ்து பெறுவதற்காக நான் எனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என கூறினார். அவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ், தாவேக்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும், ஆளும் கட்சி வரிசையில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கூறினர். அப்போது குறுக்கிட்டு முதல்வர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் எனது பதவியையும் ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன், மாநில அந்தஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதும் அவசியம் என்பதும் எனக்கு தெரியும், மாநில அந்தஸ்து கிடைக்குமென்றால் எந்த நிலைக்கும் தயார், மாநில அந்தஸ்தை நாம் பெற்றே ஆக வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் தேவை, அப்படி இருந்தால்தான் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும், புதுவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்றிருந்த போதே மத்திய அரசிடமிருந்து நிதி உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கிறது, ஆனால் மாநில அந்தஸ்து வழங்காதது வருத்தமாக உள்ளது என பேசியுள்ளேன், மாநிலம் வளர்ச்சி பெற மாநில அந்தஸ்து தேவை, இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது என்று முதல்வர் திரு ரங்கசாமி கூறினார். சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு பேசுகையில், 19வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளீர்கள், நீண்டகாலமாக முதல்வராக உள்ள நீங்கள் வாங்காவிட்டால் யாராலும் மாநில அந்தஸ்தை வாங்க முடியாது, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி டெல்லிக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறீர்கள், போர்க்குணத்தை காட்டுங்கள், சாதாரணமாக கேட்டால் தரமாட்டார்கள், மாநில அந்தஸ்து விஷயத்தில் எல்லோரும் தயார், உங்கள் காலத்தில் வாங்க முடியாவிட்டால் எப்போதும் வாங்க முடியாது என்றார். அதனைத் தொடர்ந்து மாநில அந்தஸ்து பெற
பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முதல்வர் ரங்கசாமி டெல்லி செல்ல வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் பலரும் வலியுறுத்தி

பேசினர். அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் திரு ஜான்குமார் பேசுகையில், வேல்ராம்பட்டு ஏரியை ஆழப்படுத்தி நீர்நிலையை ஒழுங்குபடுத்த வேண்டும், முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி மருத்துவர்கள் செவிலியர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்ய வைத்து 24 மணி நேரமும் இயங்கச் செய்ய வேண்டும், பழுதடைந்த சாலைகள் மற்றும் வாய்க்கால்களை சீர் செய்து தர வேண்டும் என்றார். வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட ஒரு பெரிய கிணறு வேலை முழுமை பெறாமல் பாதியில் நிற்கிறது. அப்பணியை முழுமைப்படுத்த வேண்டும். தேங்காய்த்திட்டு முதல் முருங்கப்பாக்கம் வரையில் உள்ள சாலையை அகலப்படுத்த வேண்டும். கோவில்களில் அறங்காவலர் குழு அமைத்து நிர்வாகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் திருபுவனை தொகுதி தாவேகா உறுப்பினர் திரு சாய் சரவணன்குமார் பேசுகையில், புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள மதகடிப்பட்டில் தேசிய நெடுஞ்சாலை அமைத்தபோது இடிக்கப்பட்ட புதுச்சேரி ஆய்வு மண்டப நுழைவு வாயிலை விரைந்து கட்ட வேண்டும், மின் பற்றாக்குறையை போக்க திருபுவனை துணை மின் நிலைய விரிவாக்கப் பணியை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அனைத்து தெருவிளக்குகளையும் எரிய வைக்க வேண்டும், திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக உயர்த்தி தொழிற்சாலைகள் உள்ள பகுதி என்பதால் 24 மணி நேரமும் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மருந்து மாத்திரை எடுத்துச் செல்ல பயன்படுத்தாமல் உண்மையான நோக்கத்திற்கு ஆம்புலன்ஸ் சேவை பயன்படுத்தப்பட வேண்டும், கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான மாத்திரைகள் வாங்க திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையம் வரை வந்து செல்ல வேண்டியுள்ளது, இதனால் முதியோர் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாவதை கருத்தில் கொண்டு அந்தந்த கிராமங்களுக்கே சென்று மாத்திரைகள் வழங்க வேண்டும் என்றார். மூடப்பட்ட ஸ்பின்னிங் மில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் உள்ளிட்ட நிதிகளை முழுமையாக வழங்கி மில்லை மீட்க வேண்டும். மதகடிப்பட்டு வாரச்சந்தையில் மழையால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க தற்காலிக ஷெட் அமைக்க வேண்டும். செல்லிப்பட்டு தடுப்பணையை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அங்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்றார். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் திரு நேரு எம்எல்ஏ பேசுகையில், குடிமைப்பொருள் வழங்கல் துறை டிஜிட்டல் நாணயம் வழங்கி அதனை பெற்றுக்கொண்டு உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. இத்திட்டத்தில் கைரேகை வைக்கவில்லை என கூறி ஆயிரக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கான பணம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கிய பிறகு எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் நேரடியாக எம்எல்ஏ அலுவலகம் வந்து முறையிடுகின்றனர். எனவே மக்களை அழைக்கழிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நாம் செயல்படுத்தக்கூடாது என்றார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் குறுக்கிட்டு பேசுகையில், ஒன்றிய அரசின் இலவச அரிசிக்கு பதிலாக வங்கிகளில் பணம் செலுத்தப்படுகிறது, அது புதுச்சேரி முழுவதும் 38,000 பேருக்கு ரத்தாகி உள்ளது, ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களின் ரேஷன் அட்டைகளை பதிவு செய்ய கால அவகாசத்தையும் நீட்டித்து தர வேண்டும் என்றார். இதனையடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, அதற்கான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது, நாளை 29 தேதி உரிய பதில் வழங்கப்படும் என்றார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பேசுகையில், 2007 புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்குவதற்கு முன்பு மத்திய அரசு 8% நிதியை கொடையாக கொடுத்து வந்தது, அப்போது கடன் வாங்கும் அதிகாரம் கிடையாது, தனி கணக்கு துவங்கிய பிறகு நமக்கு கடன் வாங்கும் அதிகாரம் கிடைத்தது, அப்போதிலிருந்து பழைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், ஆனால் இதுவரை பழைய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, தினமும் 1 கோடி வட்டிக்கட்டும் சூழல் உள்ளது, தற்போது கடன் குறைந்துள்ளது, இந்நிலையில் மாநில அந்தஸ்தை ஓரம் வைத்துவிட்டு பழைய கடனை தள்ளுபடி செய்ய முதல்வர் முயற்சி எடுக்க வேண்டும், இதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1,500 கோடி நிதி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்றார். நீதிமன்ற உத்தரவுப்படி நீக்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிக்கு எந்த தண்டனையும் இல்லை, அரசு நடத்திய தேர்வின்படி பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பது தவறான நடவடிக்கையாகும், எனவே நீதிமன்றம் பரிசீலனை செய்யுமாறு கூறியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், இப்பிரச்சினையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.
எதிர்க்கட்சித் தலைவர் பேசியதைத் தொடர்ந்து

0: பிற்பகல் 2:30 மணியளவில் நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சபை கூடும் என்று அறிவித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் சபையை ஒத்திவைத்தார்.
1: சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன், வாசித்தவர் சி நாராயணசாமி. படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலேக்கனி தலைமையிலான இந்த

குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயு துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில்

0: அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன. புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:20. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

கடலூர் வேளாண்மை இணை இயக்குனர் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டேருக்கு ரூபாய் 670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2 எண்கள், சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நில புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரி சிரியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரி சிரியாவில் கிளரி சிரியா செபியம், கிளரி சிரியா

மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளறி சிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லமணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

நிகழ்ச்சி உழவருடன் சந்திப்பில் ஆயிரம் காய்ச்சி பல விவசாயி ராமசாமி சமத்தியார் அவர்களுடனான நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறுகின்றன.

0: முதலில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராம ஆயிரம் காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
2: இப்ப எனக்கு 75 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 60 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: எங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுல வந்து 6 ஏக்கர்ல பழம் இருக்குது.
1: மத்த ஏக்கர்ல
2: முந்திரி மா அப்புறம் 5 நெல் நிலம் எல்லாம் இருக்கு.
1: இப்ப பண்ருட்டி பகுதியில நம்ம பழ விவசாயத்திற்கு ஏற்ற சூழல் அதிகமா இருக்குங்களா? பண்ருட்டில மட்டும் பழ விவசாயம் பண்றாங்க?
2: பண்ருட்டியை விட நாங்க 7 கிலோமீட்டர் மாலையமட்டுங்கிற கிராமத்துல இருக்கோம். பண்ருட்டிக்கு தென்புறம், அது வந்து மேட்டு பகுதி. பண்ருட்டியோட 300 மோட்டில் இருக்குது. நீர்மட்டம் வந்து 150 அடிக்கு மேலே எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஏறாது. தண்ணி வடிகால் உள்ள ஏரியா, செம்மண் ஏரியா. அதால வந்து இனிப்பு சுவை கரமாக வரக்கூடிய தன்மை இருக்குது.
1: இப்ப நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க.
2: ஆமா,
1: பழ விவசாயம் உட்பட. இப்ப உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான பேர் ஏதாவது இருக்கா பழங்கள?
2: இப்ப எங்களுக்குன்னு எங்க 4-5 தாத்தா வச்சாங்களா என்னன்னு தெரியல. 250 வருஷம் மரம் எங்கிட்ட பலா மரம் 1000 காய்ச்சிங்கிற மரம் இருக்குது. அது 1000 பிஞ்சு விடும். நாங்க 250 பிஞ்சு தான் அதுல நாங்க விடுவோம், மத்த எல்லாம் கட் பண்ணிடுவோம்.
1: 1000 பிஞ்சுன்னா ஒரு 10-15 மரம் இருக்குமா?
2: ஒரே மரத்துல தான்.
1: ஒரே மரத்துல,
2: ஒரே மரத்துல 1000 பிஞ்சு விடும்.
1: உண்மைதான் சொல்றீங்களா?
2: ஆமாங்க. அது நாங்க வந்து கட் பண்ணி விட்டுட்டு நாங்க வந்து 200 பிஞ்சு 250 பிஞ்சு தான் விடுவோம்.
1: ஓஹோ,
2: அதுக்கு மேல கட் பண்ணி எடுத்துருவோம்.
1: அப்ப 1000 பிஞ்சு விடுவதா? நீங்க வந்து 1000 காய்ச்சி பழம் விவசாயின்னு உங்களை சொல்றாங்க.
2: ஆமா,
1: 1000 காய்ச்சி பழ விவசாயம்னா உங்களை பண்ருட்டில எல்லாருக்கும் தெரியும்.
2: ஓரளவு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. எங்க ஏரியாவில கேட்டா சொல்லிடுவாங்க.
1: இப்ப 1000 பிஞ்சு கரெக்டா விடும் இல்ல அதிகமா விடும்?
2: வந்து ஒவ்வொரு காம்புல கஞ்சில 5-6 விடும். நாங்க ஒண்ணுதான் தேர்ந்தெடுத்து அதை விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துருவோம். அதால வந்து அது 1000 விடுறதுக்கு இருக்கு. அந்த 1000 விட சொல்லி விடமாட்டோம். நாங்க 250 தேவைப்பட்டது வரைக்கும் எடுத்துக்கிட்டு மீதி கவாத் பண்ணிடுவோம்.
1: மரம் எவ்வளவு பெருசு இருக்கும்?
2: மரம் வந்து 4 பேர் கட்டி பிடிச்சாதான் பிடிக்கலாம்
1: உங்க மரத்தை.
2: ஆமா,
1: ஒரே ஒரு மரம்.
2: ஒவ்வொரு மரம் வரைக்கும் அவ்வளவு பெரிய மரம்.
1: அந்த ஒரு மரம் தான் வச்சிருக்கீங்களா? இன்னும் பல மரம் இருக்கு.
2: எங்ககிட்ட 200 மரம் இருக்கு.
1: 200 மரம் இருக்கு மொத்தமா?
2: 200 மரம் இருக்கு. கிட்டத்தட்ட 30 ரகம் இருக்குது.
1: என்ன ரகம்?
2: பல வந்து 1000 காய்ச்சி இருக்கு. சக்கப்பலா, இந்த தேன்பலா, குல்கோஸ் பலா, இதே மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இயற்கையா வந்ததுதான். இப்ப நாங்க வந்து அப்படியே அதை போட்டு பண்ணாலும்

0: அது நாங்கள் ஒரு காயில் எடுத்து முளைக்கி வைக்கும் போது ஒரு 10 காய் வச்சாக்க 10 பத்து ரகம் வருது. 10 ரகம் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா அது வந்து அந்த மகரந்த சேர்க்கை தான். இப்போ ஆண்பூ பெண்பூ சேர்க்கையில் வரும்போது பக்கத்தில் மரம் இருந்தேன்னா அந்த மகரந்த சேர்க்கையில் மாறும்போது அந்த 10 சோலையும் மாற்றங்களை வருது. அதனால வந்து மகரந்த சேர்க்கை மாற்றதால நிறைய புது ரகம் வருது.
1: ஆயிரம் காய்ச்சி பல சொல்றீங்கல்ல, அது ஒரே மரம் நாலு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அது பிடிக்க முடியும்னு சொல்றீங்க.
0: ஆமா,
1: அதுல பக்க கிளைகள்லாம் நிறைய இருக்குமா, ஒரே கிளையா இருக்குமா?
0: இல்ல, பக்க கிளை 4-5 கிளை இருக்கு, அதுல பெரிய பெரிய கிளையா இருக்கு. அதெல்லாம்
1: பழம் எப்படி மண் தரையை தொட்ட மாதிரி வளருமா இல்ல மேல மேல இருக்கு?
0: அது மண் தரையை தொட்ட மாதிரியே தான் இருக்குது. அது வந்து காயே வந்து கீழே தரையில நிறைய காய்கள் இருக்கும். அது அந்த காலத்துல பழத்துல வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. காயெல்லாம் நிறைய கிளையில ஓரளவுதான் காய்க்கும், கீழே தரையில நிறைய காய்ச்சிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அதனுடைய சுவைத்தன்மை நல்லா இருக்கும். அது பிஞ்சு பொரியலுக்கு, காய் பொரியலுக்கு, 44 பிஞ்சு பிரியாணிக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் சென்று பழுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது வந்து 5 கிலோல இருந்து 15 கிலோ 20 கிலோ தான் பெருக்கக்கூடிய காயா இருக்கும்.
1: ஒரு பழமும் எவ்வளவு கிலோ இருக்கும்?
0: குடும்பம் வரைக்கும் 5-15 கிலோ 20 கிலோக்கள் தான் இருக்கும்.
1: எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்குமா?
0: ஒரே சைஸ் வரும், மிஞ்சி பிஞ்சு வரும் வச்சுங்களா. அதை இன்னும் குறைச்சி விட்டாக்க பெருசா வரும். நாங்க வயசான மரம் வச்சா தாங்குங்கிறதுக்காக காயை நாங்க கூட்டி விட்டு வர்றோம். அதே 100 காய் விடுற மாதிரி தான் பெரிய காயா வரும். அந்த அளவுக்கு விடல. 8 நாள் சென்று பழுக்கிறதால வெளிநாட்டு போறதுக்கு எல்லாம் ரொம்ப விரும்பி கேக்குறாங்க. அதை எடுத்து போய் சாப்பிடுறது நல்லா இருக்கும். சின்ன காயினாலும் ஃபுல்லா ஃபுல்லா சொலம் இருக்கும், சமையலுக்கு உகர்ந்தது.
1: இப்ப ஆயிரம் காய்ச்சி பழ சாகுபடி ஏற்ற மண்ணு என்ன மாதிரி மண்ணு, தட்பவெப்பநிலை அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
0: அதான் வந்து மேட்டு பகுதி தண்ணி நிக்க கூடாது. பலா சாகுபடி யாரு வச்சாலும் 30 அடிக்கடை காத்திய வாசல நீர்மட்டம் ஏறுற பூமியில வைக்க கூடாது. அது வந்து ஒரு 3 வருஷத்துல 30 அடி வேர் கிழ போயிடும். அந்த வேர் போய் தண்ணியில பட்டுன்னா அழுகக்கூடிய தன்மை வரும். அந்த அழுகிட்ட அடிமரத்தோட வந்து அழுகிடும். அதால நீர் தாழ்ந்த பூமியில பலா வந்து கிளம்புறது உச்சிதம் கிடையாது. அதால மேட்டு பகுதி செழுமல் இல்லாத பூமியில தான் அதிகமா உற்பத்தி பண்ணலாம். செழுமல் பூமியில 3-4 வருஷம் இருக்கும், உடனே அது வந்து சாவறதுக்கான கூலி வந்துடும். அந்த ஒரு சில இடத்துல மரம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த நிலவேர் இல்லாத சைடு வேர் இருக்கிறதால ஒரு சில இடத்துல மரம் தாங்கி இருக்கும். அதால நம்ம எல்லா ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் மரம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது.
1: ஆயிரங்காட்சி பலா,
0: ஆமா,
1: இதை வந்து புவிசார் குறியீடுலாம் வாங்கிருக்கீங்களா?
0: இப்ப நாங்க வந்து பலாவுக்கு புவிசார் குறியீடு 2022 அப்ளை பண்ணி 2025 எங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 4-5 இடத்துல ஆய்வுக்கு வருஷம் வருஷம் ஆய்வு அனுப்பி பன்னுட்டி பலா இனிப்பு சுகங்கிறதுக்காக இந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம்.
1: புவிசார் குறியீடு வாங்கிட்டீங்க?
0: ஆமா.
1: எப்ப கொடுத்தாங்க, அது யாரு கொடுத்தது?
0: இது வந்து நபார்டுக்கு நாங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணோம், அவங்க தமிழக அரசுக்கு அப்ளை பண்றாங்க.
1: எப்படி அதுக்கு அப்ளை பண்ணது? அதாவது ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வேணும்னா ஒரு விவசாயி எப்படி விண்ணப்பிப்பது? அதை பத்தி சொல்லுங்க.
0: தனி நபருக்கு கொடுக்க முடியாது, அவங்க வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்கிறதுக்காக ஒரு குழுவுக்கு தான் கொடுக்கலான்னு ஒரு இது வந்துருது. அதால நாங்க வந்து உழவர் உற்பத்தியாளர் சங்கம்னு வச்சிருக்கோம்.
1: சங்கம் ஒன்று வச்சிருக்கீங்க?
0: ஆமா, அது 100 பேர் உறுப்பினர், அதுக்கு நான் தலைவரா இருக்கேன். அந்த அசோசியேஷன் பேர்ல தான் நாங்க இந்த புவிசார் குறியீடை எழுதி கேட்டோம். அவங்க நபார்டுக்கு கொடுத்தோம், நபார்டு மெனக்கிட்டு தமிழ்நாடு அரசு கொடுத்து தமிழ்நாடு அரசும் நபார்டு சேர்ந்து மத்திய கவர்மெண்ட் கொடுத்தாங்க.
1: என்னென்ன தகுதி எல்லாம் இருக்கணும்?
0: இதுக்கு தகுதி வந்து சுவைத்தன்மை வரணும். சுவைத்தன்மை வர்றதுக்கு ஆமா, இதுக்கு வந்து மதுரைக்கு இப்ப காய் அனுப்பியிருக்கோம், மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கோம், பெங்களூர் அனுப்பியிருக்கோம், ஹைதராபாத் அனுப்பியிருக்கோம். எல்லா இடத்துக்கும் அனுப்பி 4 வருஷமும் இதை ஆய்வு பண்ணி அப்புறம் தான் அவங்க புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க.
1: அது புவிசார் குறியீடு கொடுத்தாங்க, ஆய்வு பண்றாங்கன்னு சொல்றீங்க, எதெல்லாம் ஆய்வு பண்றாங்க? அதாவது 1000 காய் காய்க்கிறதாலயா இல்ல சுவையா?
0: அவங்க பன்னுட்டி பலா கூடுமா இருக்கும், சுவை தான் எதிர்பார்க்கறாங்க. காய் வரலாம், எல்லா மரமும் சுவை குறைச்சி வருது. அதால வந்து சுவையை தான் அவங்க கணக்கு பண்றாங்க. அதால தான் பன்னுட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க.
1: நீங்க உங்க தோட்டத்தில் இருக்கிற 1000 காய்ச்சி பலாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா?
0: 1000 காய்ச்சி பலாவுக்குன்னு கிடையாது, ஒட்டு மொத்த பன்னுட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பன்னுட்டி தாலுக்கா, விருதாயலம் தாலுக்கா, குஞ்சிப்பாடி தாலுக்கா, அந்த 3 தாலுக்காவுக்கும் சேர்த்து தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்த பலாவுக்கும். இப்போ வந்து 1000 காய்ச்சிகளுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
1: 1000 காய்ச்சி பலாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க?
0: வாங்கிருக்கோம். அதுக்கும்
1: பலாவுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க.
0: ஆமா, அதான். இப்போ பலாவுடைய முக்கியத்துவம் என்னன்னீங்கன்னா, பலா வந்து கற்பகோரிஷன் தான் சொல்லணும். அது ஏன் கற்பகோரிஷன் சொல்றோம்னாக்கா, ஒரு மரம் வச்ச நாளையிலிருந்து ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு 5வது வருஷம் காய்க்க ஆரம்பிக்கும். 5வது வருஷமும் ஒரு 500-600 காய்க்க ஆரம்பிக்கும். 7வது வருஷம் 2000 காய்க்கும். இப்படி காய்க்கும் போது 40 ஆண்டுகள் ஆச்சுன்னா அந்த மரமே 40,000 விற்கும். அது வரைக்கும் காய் தன்மையும் இருக்குது, காயும் வந்து விற்றுக்கலாம். ஒரு 40 ஆண்டு காலத்தில் நீர் மதிப்பாகும் போது 40,000 அந்த மரம் விற்கும். அந்த மரம் ஏன் விற்கிதுனாக்கா, மரங்களிலே அதிகமாக மக்காத தன்மை உள்ளது பலா, அதுக்கு அடுத்தது சந்தனம் தான். மற்ற மரம்லாம் மக்கும் தன்மை உள்ளது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால், மணப்பலகை போட்டு குளிக்கிறதுக்கு அதிகமாக பலா மரம் தான் செய்வாங்க. அதுக்கே கீழ் சட்டம் மக்கிடும், பலா பலவே மக்காது. அதே சமயம்

0: பலாவில் வந்து நிறைய இசைக்கருவி அதில் செய்கிறாங்க. பால் உள்ள மரம்ன்ட்டு மெயினாக வந்து எங்கள் ஏரியாவில் போகிறா அருகால் வைக்கிறது பலாதான். அருகால், ஜன்னல், இது எல்லாமே அதுக்கு மேல்பட்டு தபேலா, டோலக்கு, மிருதங்கம், தப்பு, பம்பை, உடுக்கை, வீணை, இசைக்கருவி அத்தனையும் பலா மரத்தில் தான் செய்கிறாங்க.
1: இப்போ பலா மரத்தினெல்லாம் பொருட்கள் செய்யறாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த புவிசார் குறியீடு வாங்கினீங்களா, அது எத்தனை வருஷம் ஜென்னு கொடுத்தாங்க, எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க மட்டும் போனீங்களா இல்ல அந்த உற்பத்தியாளர் சங்கம் எல்லாம் போய் வாங்கினீங்களா?
0: இப்போ வந்து எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு நபாடு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு அஞ்சு பேர் கூப்பிட்டுருந்தாங்க, அலோட பண்ணிருந்தாங்க. நாங்கள் அஞ்சு பேர் இங்கிருந்து போயிட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், அப்புறம் மீன் இரண்டு பேர் போயிட்டு நாங்கள் அஞ்சு பேர் போயிட்டு கோயம்புத்தூர் கொடிசாரில் நபாடு வங்கி மேனேஜர் வந்து டெல்லியிலேருந்து வந்து எங்களுக்கு வழங்கினாங்க.
1: கலந்துக்கிட்டாங்க
0: கூட எங்களுக்கு அஞ்சு பேர் எங்களுக்கு அலோட கொடுத்தாங்க. அஞ்சு பேர் நாங்கள் ஏற்றிட்டு போனோம். இதுக்கு வந்து பூங்கோதை மேடங்கிறவங்க தான் கடலூரில் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் இதுக்கு முழு ஒத்துழைப்பு செஞ்சு எங்களுக்கு பாடுபட்டாங்க. அதே மாதிரி பரமசிவ சாரும் இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து புவிசார் குறியீடு வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
1: புவிசார் குறியீடு வாங்கிட்டீங்க, என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு பலா விவசாயிகளுக்கு?
0: இப்போ வந்து பலா விவசாயிகளுக்கு இதை வச்சு இதே மாதிரி இனிப்பு சுவை இருக்குன்னு அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
0: இப்போ வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமாக கட்டினாலும் யூரியா கீரியா போடும் போதும் அது மாற்றம் ஏற்பட்டு போது சுவைத்தன்மை குறையுது.
1: சுவைத்தன்மை அதிகம் உடையது பண்ருட்டி பழம் அப்படின்னு சொன்னா புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா மக்களும் வாங்குவாங்க. உலகம் விற்பனை அதிகமாகும்,
0: விற்பனை ஆகுது, மண்டிக்காரங்க இதை வச்சு சேல் பண்றதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். அதே மாதிரி எங்க புவியினுடைய அங்கீகாரத்துக்கும் ஒரு அங்கீகாரமா இருக்கும்.
1: ஆயிரம் காட்சி பழம் அதை பத்தி சொன்னீங்க. அப்புறம் உங்க பண்ருட்டி பழகுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு கொடுத்துருக்க அந்த புவிசார் குறியீடு பத்தி சொன்னீங்க. அடுத்து இந்த பலாவினுடைய வளர்ப்பு முறைகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நடவுக்கு ஏற்ற பருவம் எது?
0: ஆடி மாசம் இருந்து புரட்டாசி மாசம் வரைக்கும் நடுவுக்கு ஏற்ற சமயம். இப்ப நல்லா மூணு அடி குழியின் வண்டி மேல் மண்ணை ஏற்ற எடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த மண்ணுல வந்து தொழு உரத்தை கலந்து கண்ணு நல்லா ஒரு மூணு அடி நாலு அடி வெண்ணெய் வளர்த்து வச்சிருந்து அதை போட்டு கண்ணை வைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டா கூட போதும். மூணு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல காய்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வரும்.
1: பொதுவா விவசாயி என்ன ரகமான பலாக்கன்றுல தேர்வு செஞ்சா என்ன லாபம் கிடைக்கும், எங்க தேர்வு செய்வீங்க, எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: குடும்பம் வரைக்கும் நாங்க எங்க தோட்டத்தில் இருக்கிறதுலே எந்த ரகம் பார்த்து நல்ல ருசி எது இருக்குன்னு பார்த்து நல்ல பெருங்காய எது இருக்கு, அழகா அந்த எது இருக்கு, அந்த ஒடுக்கு இல்லாம சக்கை இல்லாம எது இருக்கு, அந்த ரகத்தை பார்த்து எடுத்தாங்க நாங்க வைக்கிறோம்.
1: பழம் நடும் போது எவ்வளவு இடைவெளி எல்லாம் விடணும்?
0: இப்ப குடும்பம் 30 அடி இடைவெளி இருக்கணும். ஆமா, அது குறைஞ்சி வச்சாக அடுத்த மரம் தாக்கி அந்த ரெண்டு கிளையுமே சாவறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி 10 அடி 5 அடி நாங்க 30 அடி இதுல இருந்து 40 அடி வரைக்கும் கூட ஒரு மரத்துக்கு இடைவெளி வைக்கலாம்.
1: ஏன் 30-40 அடி விடணும்?
0: ஏன்னா ஒரு மரம் 20 அடி களை வந்துடும். ஒரு 15 வருஷம் பாத்தீங்கன்னா 20 அடி களை வந்துடும். இது 20 அடி வரும்போது ரெண்டு கலையுமே நிழல்பட்டு ரெண்டு கலையிலுமே சாவும். அது மரம் வந்து உயர போக ஆரம்பிக்கும், காய் உயர காய்க்கும். அதால கொஞ்சம் அந்த பராமரிப்பு செலவு இருக்கும், காய்க்கிறதும் கம்மியா வரும்.
1: நட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் தண்ணி பாசணும்?
0: நட்டை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி காட்டி விடணும். அவசியம் தண்ணி இருக்கணும். தண்ணி பாய்ச்சல் இருந்தா சீக்கிரம் 3வது வருஷத்துல இருந்து கூட காய்க்க ஆரம்பிக்கும். மானாவாரி என்ன 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும். ஆமா, அதே வந்து ஊடு பயிரா வச்சீங்கன்னா கொஞ்சம் அதிக நாளாக ஆகும். ஒரு தோப்பு வெறும் நிலத்துல கண்ணா வச்சு உற்பத்தி பண்ணீங்கன்னா 5வது வருஷம் கரெக்டா காய்ச்சிடும்.
1: என்ன உரங்கள் எல்லாம் இடணும்?
0: உடுமைக்கா தொழு உரம் போட்டா போதும். மறுபடியும் வந்து எதாவது மழை காலத்துல காம்ப்ளஸ் டிஏபி வேணா லேசா கடாசலாம், அதிகமா கடாச வேணும். அதிகமா கடாசினாலும் ரொம்ப வந்து எல்லாம் தாய்ச்சி போய் காத்து அடிச்சுன்னா ஓடியும். இப்ப இந்த ஏரியால குடும்பம் வரைக்கும் புயல் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முறை. அதால பாதிப்பு கனமா வருது. அதால ரொம்ப செழிப்பாவும் மரத்தை கலப்ப கூடாது.
1: இப்ப புதுசா நட்ட பழம் மரம் எப்ப காய் காக்கும், எத்தனை வருஷம் ஆகும்?
0: அதான் 4 வருஷத்துல 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள
1: காய்ச்சும். வெயிட் பண்ணணும்.
0: ஆமா, அது வந்து அந்த காய் தாங்குற சக்தி வரணும் இல்லையோ, அந்த அளவுக்கு மரம் பெருத்து வரணும் இல்லையோ. இப்போ ஒரு காய் 5 கிலோலேருந்து 10 கிலோ இருக்கு, 10 கிலோ தாங்கறதுக்கு அந்த களை தாங்கணும். அப்படி வரும்போது தான் விடலாம். இப்ப அதே சில மரம் வந்து 10 பிஞ்சு விட்டுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டோம்னா அந்த மரமே செத்துடும். இந்த மரத்துக்கு எவ்வளவு தாங்குற சக்தி இருக்கு அப்படிங்கறத நாங்க மீதியை கட் பண்ணி போட்டு 1-2 தான் விடுவோம். 10 வருஷம்
1: காய்க்கிற வரைக்கும் எத்தனை நாள்களுக்கு முறை தண்ணி பாசணும்?
0: இப்ப நாம வந்து தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் தண்ணி கட்டி வரணும். அதுல இருந்து தண்ணி கூடும் வரைக்கும் கட்ட வரல. மழை சீசன் வந்துடும் 6 மாசம்.
1: ஒவ்வொரு மரத்துக்கு பாத்தி மாதிரி கட்டணுமா? அப்படியே பாய்ச்சி விடணும்.
0: அப்படியே பாய்ச்சி விட்டாலே போதும், ஒன்னும் அதிகமா கட்டணும்னு கிடையாது. பாய்ச்சி மாதிரி கட்டி கனமா விட்டோம்னா அது வந்து இனிப்பு கொஞ்சம் குறைஞ்சி வரும்.
1: இப்ப பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் வரும்.
0: பூச்சி நோய் தாக்கல் நிறைய இருக்கு.
1: என்ன பூச்சி எல்லாம் வரும்?
0: இலைப்பான் வருது, காய் தொலைப்பான் வருது, வெள்ளை வந்து முட்டை இட்டு போயிடுது, இல்ல இந்த பிசினு தள்ளக்கூடியது இருக்கு. இப்ப நிறைய இருக்கு, மரத்துக்கும் டேமேஜ் வருது. இப்ப வந்து சக்க தள்ளக்கூடிய வந்து அது மட்டும் வச்சு விடுது. இப்ப வந்து ஒரு சாறு ஊத்தல்ற இதுவும் வருது. நிறைய மரத்துக்கும் இருக்குது, பலாப்பிஞ்சுக்கும் இருக்குது. இதுல பூச்சி வெரைட்டி அது எதுன்னு அடிச்சு ஓரளவு பராமரிப்பு பண்ணணும். இப்ப நம்ம விவசாயம் இருக்கிறவங்க நாமளே மரம் வச்சிருக்கோம், ஓரளவு பண்றோம். குத்துவை எடுக்கும்போது பல காரணங்களா பல செய்யறாங்க அவங்களாவும் வரணுங்கிற ஒரு வேலை.

0: அதை நம்ம கட்டுப்படுத்த முடியல.
1: ஐயா உங்களுக்கு வயசு 75 இருக்கும் இல்லீங்களா? வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரகங்கள்லாம் பாத்துருக்கீங்க? இப்ப ஏதாவது புதிய ரகங்கள் வந்திருக்கா?
0: இப்ப நிறைய புதிய ரகங்கள் வருது. எந்த புதிய ரகங்கள் வந்தாலும் இனிப்பு சுவை கொஞ்சம் குறைஞ்சுதான் காட்டுது. இப்ப எங்களுக்கு பழைய பாரம்பரிய மரம் இந்த சுவையை வல்ல. இப்ப வந்து நிறைய வெளிநாட்டு பழம் வருது, எல்லாம் வருது. குடும்பமான வரையில் வியாபாரம்னு பார்க்கும்போது அவங்க நல்ல பெரிய காயா வரணும், முள்ளு நல்லா திரட்டையா இருக்கணும், உள்ள சுவலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி போறாங்க. பொதுமக்களை மத்தியில அது வந்து விருப்பம் இல்லாம போகுது. ரொம்ப இனிப்பு சுவை என்ன தான் இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு. அதை விரும்பி வரும்போது தான் விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். உற்பத்தி அதிகமாயிடுது, இப்ப அதை அழிக்க முடியல. கவர்மெண்ட் இதுக்கான ஆவணம் கொஞ்சம் செய்யணும். இதுக்கு அவங்க என்ன ஆவணம் செய்யணும்னாக்கா, இப்ப அவங்க பெரிய கம்பெனிக்காரங்க கொண்டாடணும், கொண்டு வந்து அவங்க வந்து ஷூஸ் தயாரிக்கிறதுக்கோ மதிப்பு ஊட்டு செய்யறதுக்கோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க செஞ்சு கொடுத்து எங்களுக்கு பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு அவங்க கழுவு கொடுத்து அதை பண்ணாங்கன்னா விவசாயம் எங்களுக்கு பல மாசல் அருமையா இருக்கும்னு நாங்க ரொம்ப கவர்மெண்ட் கேட்டுக்கிறோம்.
1: இப்ப மரத்துல பழம் காய்ச்சிடுது, அதை ரொம்ப பராமரிக்கணும் இல்லீங்களா?
0: ஆமா,
1: கீழே கொட்டக்கூடாது, காய் பராமரிச்சாதான் நல்லா பெருக்கும். இதெல்லாம் என்னென்ன பராமரிப்பு முறைகள்ல பயன்படுத்துறீங்க?
0: காம்புல இருந்து வந்து ஒரு 4-5 இலையை வந்த பிறகு பிஞ்சு வைக்கும். அந்த பிஞ்சு 2 பிஞ்சு 3 பிஞ்சு விட்ட வரைக்கும் பெசாம இருக்கணும். அதுக்கு மேல நம்ம தேவையான நல்ல பிஞ்சை பார்த்து அதை கட் பண்ணி கவாத்து பண்ணிடணும். கவாத்து பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணணும். அதுல வந்து பூச்சி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அது சின்ன பிஞ்சா இருக்கும்போது அதுல வந்து பூச்சி வெரைட்டி அடிக்கலாம், இல்லைன்னா அந்த எறும்பு மருந்து கூட லேசா கடைச்சி விடலாம். கடைசினாக்க அது தாங்கிக்கும். அதிக பவர் மருந்து அடிக்க வேண்டல, ஏன்னா அது வந்து மரத்துல இருக்குது. எந்த மருந்து போட்டாலும் அந்த பூச்சி கீழே விழுந்துரும், உளுந்து சாவறதுக்கான அறிகுறி இருக்கு, மறுபடியும் திரும்பி அந்த காய் மேலே ஏறாது. அதால பவர் மருந்து பலா மரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டல. பலா முந்திரி மாவுகள்லாம் அந்த மர மாசலுக்கு அதிக பவர் மருந்து கொடுக்க தேவையில்லை. அதான் பல ரகம் கொடுத்துட்டு இருக்காங்க, கடைக்காரங்களை சொல்றதை வாங்கி செய்யறாங்க. இப்ப நாங்க புதுசா ஒரு குறிப்பிட வாங்கினதோட இல்ல, அடுத்து இந்த பண்ருட்டிக்கு வந்து சர்வதேச பலா ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வரதுக்கான ஆவணத்தை செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு
1: இருக்கோம்.
0: ஆமா, இப்ப வந்து இது பாலூர்ல வந்து பல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, ஆனா சர்வதேச பல ஆராய்ச்சி நிலையம் கொண்டாந்து அதை உலகறியே செய்யணும்.
1: பாலூர்ல இருக்கிற காய்கறி ஆராய்ச்சி நிலையம் இருக்குங்களா?
0: ஆமா,
1: அது உங்களுக்கு எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்குது?
0: எங்களுக்கு வந்து காய்கறி விதை வாங்கறதுக்கு போறதுக்கு அவங்க அறிவுரை சொல்றதுக்கு நிறைய எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒத்து வருது.
1: ஆலோசனை கேட்டா சொல்றாங்க,
0: கரெக்டா சொல்றாங்க. இந்த வந்து பலா சாகுபடிக்கு இவங்க பலா கொண்டாந்தது இப்ப மாளிகம்பட்டில இருந்தும் பனிக்குனுப்பத்துல தான் எடுத்தாங்க. எங்க மரம் ஆயிரங்காய்ச்சி மரத்துல இருந்து எடுத்தாங்க. எடுத்தாந்ததான் அவங்க இந்த ரகத்தை உற்பத்தி பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு 40 வருஷம் 30 வருஷம் ஆகுது வச்சுங்களா. 3-4 மரத்துல எடுத்தாங்க. அவனோட ரகம் தான் நீங்க பால் ஒரு பழம் 1, 2, 3 இருக்கு.
1: மரத்துல காய் காய்ச்சிடுது, அறுவடை செய்யணும். அறுவடை செய்யும் போது பாதுகாப்பு முறையில ரொம்ப பயன்படுத்தணும் இல்லீங்களா?
0: ஆமா,
1: ஏன்னா அழகா நீங்க கொண்டு போயிட்டு அது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம், நம்ம இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். அந்த அறுவடை செய்யும் போது பாதுகாப்பு முறையெல்லாம் எப்படி பின்பற்றுறீங்க?
0: இப்ப வந்துங்க எந்த காயும் கீழே அறுத்து போட்டா உடச்சிக்கும். அதோட இல்ல கால் பங்கு காய் அதுல உள்ள சோள உடஞ்சி வீணா போயிடும், அதை சாப்பிட முடியாது. வீணா போனா அழுகிடும். ஒவ்வொரு காயும் மேலே ஏறி கவுறு கட்டி கீழே தான் இறக்கணும். இப்ப இன்னைக்கு 5 கிலோல இருந்து 75 கிலோ 80 கிலோ வரைக்கும் காய் காய்க்க ஆரம்பிச்சுது. ஆமா, அதுல 75 கிலோ காய்க்கனா கவுறு கட்டினா கூட 2 ஆள் பூச்சி தான் கீழே இறக்கலாம். இல்லன்னா ஒரு ஆள் என்னன்னா 75 கிலோ ஆழம் மேல இருக்கு போயிடும். அதே மாதிரி அந்த காயை கீழே இறக்கி சாக்கு போட்டு 4 பக்கம் 4 ஆள் பிடிச்சா தூக்கி அந்த வண்டியில ஏத்துவாங்க. அதே மாதிரி எதானாலும் கவுறு கட்டாம இறக்கினாக்கா அந்த காய் டேமேஜ் வந்துடும்.
1: வருமானம் அனுப்புறீங்க, என்ன விலை கொடுக்கறீங்க, எப்படி ஏத்துறீங்க?
0: இப்ப வந்து சந்தைப்படுத்தல எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப எனக்கு 200 மரம் இருக்கு. 200 மரத்தை பராமரிக்கணும்னா நான் 4 ஆள் வச்சிருந்தாதான் பண்ணலாம். அந்த 6 மாசத்துக்கும் ஒவ்வொரு மரத்திலையும் ஏறி கவாத்து பண்ணணும். கவாத்து பண்றதுக்கோ பூச்சி எடுக்கிறதுக்கோ பூச்சி வாட்டி மருந்து அடிக்கிறதுக்கோ பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படுது. நாங்கள் வந்து காயை ஒரு தடவை வைக்கும் போது 1 டன்னு 2 டன்னு 3 டன்னு காய் வைக்கிறோம். அந்த காயை எங்களால விற்க முடியல, கொண்டாந்து கமிஷன் மண்டியில் தான் வைக்கிறோம். கமிஷன் மண்டிக்காரங்க இப்ப 1000 ரூபாய் காய் வித்தாங்கன்னா எங்கிட்ட 100 ரூபா எடுத்துக்கிறாங்க, வியாபாரிகிட்ட 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் காய் வித்தாங்கன்னா 900 ரூபா எங்கிட்ட பணம் கொடுத்துறாங்க, பண பொறுப்பு அவங்க. நாங்க வந்து உற்பத்தி பண்ற காயை எங்களால விற்க முடியல. காரணம்னா எங்களுக்கு ஓய்வு கிடையாது. காய் வெட்டிட்டு மறுபடியும் அந்த மரத்தை போய் பார்க்கணும். ஒரு நாளைக்கு அந்த 200 மரத்தையும் ஒரு நடையா சுத்தி வந்தாதான் சரி, ஒரு அதுல டேமேஜ் கா இருக்கா, வெடிக்கக்கா இருக்கா, அழுகனக்கா இருக்கா, இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதால எங்களால சேல்ஸ் பண்ண முடியல. உற்பத்தியும் இங்க அதிகமாயிடுது இந்த ஏரியாவில். இந்த பலா முந்திரி மாதம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் பலா உற்பத்தி கனமா பண்ணிட்டாங்க. இந்த வந்து இதை அழிக்க முடியல, வச்சிருந்தும் விற்க முடியல. அதனால கவர்மெண்ட் இதில் ஆவணம் பண்ணி இதுக்கு வந்து மதிப்பீடு செய்யறதுக்கோ ஷூஸ் தயார் பண்ண செய்யறதுக்கோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றது.
0: ஆமா, நீங்களே செய்யுங்கிறாங்க. 200 மரம் வச்சுக்கிட்டு நான் 1 டன் காய தான் மதிப்பு

0: இப்படி செய்யலாம். இப்ப என்கிட்ட குடும்பம் வரைக்கும் 50 டன் காய் வரும், மீதி 40 டன் காய் நான் என்ன பண்ண முடியும்? அந்த 1 டன் காய் பண்ண போனா சேல்ஸ் பண்றதா, மதிப்பூட்டு செய்யறதா, அதை கொண்டு போய் என்னால பண்ண முடியல. ஏகப்பட்ட பாதிப்பு வந்துட்டு, காய் விற்காமே ரோடு போற கடந்தது.
1: ஆமா, விற்பனை அதிகமா,
0: விற்பனை அதிகமாலும் உற்பத்தி கனமா ஆயிட்டுது. ஒரு மாசத்துக்கு அந்த நேரத்துல அழிவு பண்ண முடியல, ஆடு மாடு நீங்க வேணா போகுது. அதே மாதிரி நேரத்துல கவர்மெண்ட் இதை பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும்.
1: தோட்டத்துக்கு நேரடி விற்பனையும் கொடுக்குறீங்களா?
0: எல்லாத்தையும் செய்யறோம்,
1: சில்லற விற்பனையும் சரி
0: எல்லாம் கொடுக்குறோம்.
1: பல சாகுபடியில புதுசா ஒரு விவசாயியோ இல்ல இளைஞர்களோ அந்த விவசாயம் பண்ணணும் முன் வரவங்களுக்கு நீங்க சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள்?
0: இப்ப வந்து புதுசா வரக்கூடிய விவசாயம் நிறைய வந்து விவசாய நிலம் இருக்கிறவங்க, மேட்டு பகுதியா இருக்கிறவங்க, தண்ணி வசதி உள்ளவங்க பலா சாகுபடி செய்யலாம். அதுல முக்கிய காரணம் 30 அடி 40 அடிக்கு ஒரு மரம் தான் வைக்கணும். நல்ல தரமான மரம், நல்ல பெருங்கா மரம், முள்ளு உள்ள காய்களை பார்த்து வைக்கணும். நீர் தாழ்ந்த பூமியில வைக்க கூடாது. வச்சு இதை வச்சாக கற்பக விருஷனை தான் சொல்லுவாங்க, அவ்வளவு அற்புதம் வந்து காய் பலந்தரும், மரம் பலந்தரும், மறுகால கதவு எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. பலா மரம் யூஸ் பண்ணாதே கிடையாது, அவ்வளவு கெட்டி மரம். அந்த பலகை 20 வருஷம் மக்காம, பலகை அறுத்து தண்ணிலேயே நீ போட்டு கிடந்தாலும் சீக்கிரம் மக்காது, உள்ள ஊடுருவி பாயாது தண்ணி. அதே மாதிரி மருத்துவ குணம் அதிகம் உள்ளது பலா காயில. பலா காயில இருந்து பிஞ்சில இருந்து 10 நாளை பிஞ்சில இருந்து 90 நாள் காய் வரைக்கும் 30-40 வகையான 100 வகையான சமையல் செஞ்சு சாப்பிடலாம்.
1: ஒரு புதிய விவசாயி வந்து துணிஞ்சு நம்ம இந்த தொழில இறங்கி அதிக லாபம் ஈட்ட முடியும்,
0: ஈட்ட முடியும். ஆனா வந்து நீர் தாழ்ந்த பூமியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேட்டு பகுதியா இருக்கணும். 50 அடிக்கு மேல் நீர்மட்டம் கீழே உள்ள பூமியில தான் பலா உற்பத்தி ரொம்ப அருமையா செய்யலாம்.
1: இது வரைக்கும் உங்க தோட்டத்தில் இருக்கிற 1000 காட்சி பலா அதை பத்தியும் சொன்னீங்க, பண்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சது அதை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க, அப்புறம் பலா வளர்க்கும் முறைகள் இதை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு, பலா விவசாயிகளுக்கு மட்டுமில்லாம மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இதுவரை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராம 1000 காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

புறப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் ஆரோக்கியம் தரும் அழுகண்ணி மூலிகை குறித்து தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் மூலிகைகள் மலைப்பகுதிகளில் கிடைக்கும் என்றுதான் பலரும் நினைப்போம். ஆனால் நம் வயல் வரப்பு, நீர்நிலை கரைகள் என எங்கெங்கிலும் பல மூலிகைகள் முளைத்து கிடக்கின்றன. வயலில் களைகள் என்று அழைக்கக்கூடிய செடிகளிலும் மூலிகைகள் இருக்கின்றன. ஏன், நகரப்பகுதிகளில் நம் வீட்டை சுற்றிலுமே கூட நூற்றுக்கணக்கான மூலிகைகள் இருக்கின்றன. அவற்றில் ஓரிரு செடிகள் குறித்துதான் நாம் அறிந்திருப்போம். பெரும்பாலானோர் மூலிகைகளையும் அவற்றின் பலன்களையும் அறிந்திருந்தாலும் அவற்றை அடையாளம் காண்பதில் சிரமம் இருக்கும். இப்படி நாம் அறிந்தும் அறியாமலும் உள்ள மூலிகைகளில் ஒன்றான அழுகண்ணி மூலிகை குறித்து இன்றைய பண்ணை செய்தியில் தெரிந்து கொள்ளலாம். இதன் இலைகள் கடலை செடியின் இலைகளைப் போல சிறியதாக இருக்கும். செடியின் நான்கு புறமும் பூமியை நோக்கி கவிழ்ந்த நிலையில் இருக்கும். இலைகளின் பின்புறம் ஆகாயத்தை நோக்கி காணப்படும். உற்று நோக்கினால் அவற்றிலிருந்து எப்போதும் நீர் கசிந்து கொண்டிருப்பது நம் கண்களுக்கு புலப்படும். அழுது கொண்டே இருப்பது போன்ற தோற்றம் இருப்பதாலேயே இது அழுகண்ணி மூலிகை என அழைக்கப்படுகிறது. இதன் தாவரவியல் பெயர் ட்ரோசேனா இண்டிகா என்பதாகும். சித்த மருத்துவத்தில் இது பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. தோல் நோய்கள், சொறி, சிரங்கு மற்றும் தீராத புண்களை குணப்படுத்த இதன் சாறு பயன்படுகிறது. நகங்களில் ஏற்படும் பாதிப்புகளையும் இது குணப்படுத்தும். பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிராக செயல்படும் ஆற்றல் கொண்டது இந்த மூலிகை. எலும்பு சம்பந்தமான வியாதிகளையும் குணமாக்கும் தன்மை கொண்டது. அழுகண்ணி மூலிகையில் இரண்டு வகை உண்டு. சுமார் ஒரு சான் உயரத்தில் இருப்பது ஒரு வகை, மற்றொன்று உயரம் கூடுதலாக இருக்கும். குட்டை வகை செடியை பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தும் வழக்கம் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே வழக்கத்தில் இருந்து வருகிறது. அழுகண்ணி மூலிகையின் மகத்துவம் குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு சித்தர் பாடல் உள்ளது. சொல்லும் அழுகண்ணி சுத்தமுறவே உண்ண, நல்ல பசி உண்டாக்கும், நான் இடத்தில் வல்லவமாய் தாது வளர்த்திக்கும், தன் வேதம் கட்டுப்பெறும் மாமையிலே கூறு. அழுகண்ணி மூலிகையை உட்கொண்டு வந்தால் நன்கு பசி உண்டாகும், உடல் வலிமை அதிகரிக்கும் என்கிறது இந்த பாடல். அழுகண்ணி உட்கொள்வதாக இருந்தால் பத்தியம் இருப்பது அவசியம். உப்பு, புளி, காரம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சித்த மருத்துவத்தில் காயக்கல்பம் தயாரிப்பில் அழுகண்ணி மூலிகை முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சித்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் அவர்கள் பரிந்துரை செய்யும் அளவுகளில் அழுகண்ணி மூலிகையுடன் நிலப்பனை கிழங்கு, நெல்லிக்காய், தாஞ்சிக்காய், கடுக்காய், தேச்சான் கொட்டை ஆகியவற்றை கலந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் சாப்பிட்டு வந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்கின்றன சித்த மருத்துவ குறிப்புகள். அழுகண்ணி பயன்படுத்துவதாக இருந்தால் சித்த மருத்துவர்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களின் ஆலோசனைகள் மிகவும் அவசியம். இது அதிக விலை மதிப்பு கொண்ட அரிய வகை மூலிகை. ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை, குற்றாலம் போன்ற குளிர்ச்சியான மலைப்பகுதிகளில் அழுகண்ணி மூலிகை காணப்படுகிறது. பொது இடங்களில் இந்த மூலிகை காணப்பட்டால் வாய்ப்பு உள்ளவர்கள் இதை சேகரித்து பாரம்பரிய மருத்துவர்களிடம் அல்லது மருந்து நிறுவனங்களிடம் விற்பனை செய்து வருமானம் பார்ப்பதற்கான வாய்ப்பும் உண்டு.

அலைப்பாயுதை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கிளின்டன் பாடிய பாடலை கேட்டும், திரைசீல் அடுத்து ஹரிஹரன் சித்ராவின் குரல்களில் பாம்பி படப்பாடல்.

நேரம் 8:13. 27 திரைசையில் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1200

15 kHz-லும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-லும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 kHz-லும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-லும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி.

நேரம் 8:21. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை எனக்கு 20 உனக்கு 18 படப்பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிமேனன், சென்மயி, அனுபமா குழுவினர்.

நேரம் 8:32 36 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் இந்தியன் படப்பாடல்.

நேரம் 8:45. 30 திரைசையில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம். ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக.

நேரம் 8:51. திரையிசையில் அடுத்து வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் ஜோடி திரைப்பட பாடல்.

0: திரையிசை கேட்டும் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம் மற்றும் லட்சத்தீவுகளுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது கல்வி, பொது சேவை, கலாச்சார பாரம்பரியம், தொழில் மற்றும் கல்வித்துறை ஒத்துழைப்பு, மீன்வளத்துறை விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். நாளை தமிழகத்தின் ஈரோட்டில் உள்ள கொங்கு வேளாள தொழில்நுட்ப கழக அறக்கட்டளையின் நிறுவன தின விழாவில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பெங்களூருக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் விதான் சவுதாவில் நடைபெறும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு ராமகிருஷ்ணா எக்டேவின் 100 ஆண்டு விழாவிலும் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தான் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோவை சந்தித்து 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டாண்மை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் ஒரே மாதத்தில் தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல் போன்களை சாதனை அளவில் மீட்டுள்ள பொதுமக்களை மையமாக கொண்ட சஞ்சார் சாத்தி முன்னெடுப்பை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா இன்று பாராட்டினார். கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 77,692 தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல் போன்களை மீட்க சஞ்சார் சாத்தி உதவியுள்ளதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் தொழில்முறை சிறப்பும் நல்லாட்சியும் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று மத்திய பணியாளர், பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய நிறுவன செயலாளர்கள் கழகத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் கலந்துரையாடிய அவர் பொறுப்பான ஆளுகை, நெறிமுறை பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேற்கு வங்கத்தில் உள்ள மால்டா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இந்த மாதம் குறைந்தது 60 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுவது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மேற்கு வங்க தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

இந்த ரம்யமான இரவு பொழுதில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் சங்கீத வானிலி. தொடக்கமாக வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது காதல் பரிசு திரைப்படத்திற்காக.

நேரம் 9:35. 30 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்து தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 9:49 37 சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து இதய கோவில் திரைப்பட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில்.

நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி சங்கீத வானிலி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை, நேரம் 10 மணி. நேர்களினி கேட்கலாம் தேன் மழை.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் இதே கனி திரைப்பட பாடல். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

நேரம் 10:17. 50 நொடி. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பி வா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் பாடல் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை. நேரம் 10:11. 17 நிகழ்ச்சியில் அடுத்து பாமா விஜயம் திரைப்பட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா எல் ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடியது.
1: வரவு எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

2, 3.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:32. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாபு திரைப்பட பாடலை பாடியிருக்கிறார் MS விஸ்வநாதன்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லனு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி. சுசீலாவின் குரலில் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 10:40 இருபது நொடி. குலி பகவாலி திரைப்படத்திற்காக எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடலை கேட்கலாம் அடுத்து.

தீன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் சித்தி படப்பாடல்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது ஏம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல், மல்லிகா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவி கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பு காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் ஈர நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலா கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் நேரம். 2:15 என்று மீனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் பி. மார்டின் ஜோசப் மாணவர் எம். மெர்சிபா. சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என். ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை மற்றும் டாக்டர் ஆர். பிச்சுமணி ஐயர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 4 மணிக்கு

0: குணகீதங்கள். திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை கங்கையமரன், கதை வசனம் இயக்கம் கே பாக்யராஜ். மாலை 5 மணிக்கு இளைய பாரதம். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி MS நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆகியம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேசிய இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபகா சாரதா அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu. External Affairs Minister Dr. S. Jayashankar informed this in a social media post. The minister said that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jayashankar said that an 11-member team of doctors, paramedics and Reiki team for tunnel rescue operations is also on board. He also reiterated India's support to Nepal's ongoing relief and rescue efforts. Earlier, India had sent more than 47 tons of emergency relief supplies in 2 flights. Meanwhile, the death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547, with 1,545 people still missing as rescue teams search riverbanks and isolated settlements for survivors and bodies swept downstream. Authorities have evacuated more than 800 people from affected districts and issued fresh warnings after a 5.1 magnitude earthquake struck southwestern China, raising fears of further flooding. India has launched a major rescue and relief operation. The Ministry of External Affairs has said that 320 Indian nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy on Wednesday. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said around 100 people of Indian origin holding other nationalities also remain uncontactable. Addressing the media in New Delhi today, Mr. Jaiswal said that 63 Indian nationals working at Trishuli 1 hydropower project were rescued from the affected area. Mr. Jaiswal informed the media that 21 Indian nationals from Tamil Nadu who had reached Kathmandu from the flood-affected area yesterday have arrived in New Delhi this afternoon. External Affairs Minister Dr. Jaishankar met the group of 21 pilgrims belonging to Tamil Nadu in New Delhi who were rescued from Nepal. Later, talking to the media, he thanked the government of Nepal and its army for the rescue efforts. On the Chinese side, External Affairs Ministry spokesperson Jaiswal said that around 400 Indian nationals are safe and in contact with their families. Mr. Jaiswal said that the government has set up a control room in the Ministry of External Affairs, which is working round the clock. He said both Indian embassies in Kathmandu and Beijing have also